நேரம் காலை 5:55. வணக்கம் நேயர்களே, திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 28 தேதி, 2026 வருடம் மே மாதம் 11 நாள் திங்கட்கிழமை.

பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 28 தேதி, 2026 வருடம் மே மாதம் 11 நாள் திங்கட்கிழமை.

0: துறவு முதலான வழிகளில் நல்வாழ்வு அடைய முயல்பவர்களை விட நெறி தவறாமல் இல்வாழ்க்கை நடத்துபவன் மேன்மையானவன். குறள் எண் 47, அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பார் முயல்வாருள் எல்லா தலை.
0: துறவு முதலான வழிகளில் நல்வாழ்வு அடைய முயல்பவர்களை விட நெறி தவறாமல் இல்வாழ்க்கை நடத்துபவன் மேன்மையானவன். குறள் எண் 47, அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏபா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7:00 to 7:25 வணக்கம் பரணி, 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஒன்பது 2 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்க செய்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன? 10:02 மனம் விரும்புதே, 11:02 வெளிச்சம், அப்னாகர் திட்டம் பற்றிய தகவல்கள், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்ன? 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டம் பற்றிய தகவல்கள், 1:10 நலம் தானா, மண் பாத்திரங்களும் மங்காத பயன்களும், 1:55 நலம் தானா, கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் மஜிலி தீவு பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில், 7:25 நம்மை சுற்றி, 7:30 சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு, 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் முல்லை திணையில் முப்பொருள் அமைவு, 10:00 தாலாட்டம் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில மணி தொழில்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
2: This is Akashwani. The news read by Shagun Chopra.

0: இன்னும் சில மணித்துளிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நீங்காமல் ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்

இணைந்திருப்பது வணக்கு பூக்கள் நிகழ்ச்சிக்காக. நேரம் காலை 6:16. நேற்றை நினைத்து வருந்துவதாலோ நாளையை நினைத்து பயப்படுவதாலோ பயனொன்றும் இல்லை. இன்றை இன்று இந்த நொடியை முறையாக முழுமையாக பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்வில் முன்னேற்றம் பெற முடியும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோபனா குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆறு மணி 24 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. விழுவது தவறு அல்ல, எழாமல் இருப்பதே தவறு. முயற்சி செய்து தோற்பதை விட முயற்சி செய்யாமல் இருப்பதே தோல்வி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாலி அப்ரஹாம் குரலில்.

0: The greatest moment in the history of mankind is the birth of our Lord Jesus Christ. God the Father sent Jesus His Son.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. மனதை வென்ற ஒருவரால் எதை வேண்டுமானாலும் வெல்ல முடியும் நிகழ்ச்சியில் நிறைவாக எம் ஹனீஃபா குரலில்

0: ரேடியோ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் வகைகள் நிலக்கடலை, பருத்தி, கம்பு மற்றும் மக்காச்சோளம் போன்றவற்றில் விளைச்சலை அதிகரிக்க ஊட்டச்சத்து டானிக் உற்பத்தி செய்கிறது. இந்த டானிக்கில் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் அடங்கியுள்ளன. ஊட்டச்சத்து டானிக்கை இலை வழியாக தெளித்து விளைச்சலை அதிகரிக்கலாம். பயிர் வகை பயிர்களில் ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ TNAU பயிர் 1.5 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு ஏக்கருக்கு தெளிக்க வேண்டும். இதனுடன் தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்க்கவும். இதனால் பூக்கள் உதிர்வது குறைந்து பயிர் விளைச்சல் 20% வரை கூடும். வறட்சி தாங்கும் தன்மை அதிகரிக்கும். நிலக்கடலை பயிரில் ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ TNAU நிலக்கடலை ரிச் பூஸ்டரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். இதனால் நிலக்கடலையில் அதிக பூ பிடிக்கும், பொக்கு கடலைகள் குறையும், விளைச்சல் 15% வரை கூடும், வறட்சி தாங்கும் தன்மை அதிகரிக்கும். கரும்பு பயிரில் ஒரு ஏக்கருக்கு கரும்பு நட்ட 45, 60 மற்றும் 75 நாட்களில் 3 மற்றும் 4 கிலோ TNAU கரும்பு பூஸ்டரை 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து தெளிக்க வேண்டும். இதனால் இடைக்கணுக்களின் நீளம் கூடும், கரும்பின் வளர்ச்சி மற்றும் எடை அதிகரிக்கும், விளைச்சல் 20% வரை அதிகரிக்கும், சர்க்கரை கட்டுமானம் கூடும், வறட்சி தாங்கும் தன்மை அதிகரிக்கும். மக்காச்சோள பயிரில் ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ TNAU மக்காச்சோள மேக்சிம் கரைசலை 200 லிட்டர் தண்ணீர் மற்றும் தெளிப்பு திரவத்துடன் சேர்த்து ஆண் மஞ்சரி மற்றும் மணி உருவாகும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். இதனால் மக்காச்சோளத்தில் மணி பிடிக்கும் திறன் அதிகரித்து விளைச்சல் 20% வரை கூடும், வறட்சி தாங்கும் திறன் அதிகரிக்கும். பருத்தி பயிரில் ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ TNAU பருத்தி பிளஸ் கரைசலை 200 லிட்டர் தண்ணீர் கலந்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். இதனால் பருத்தியில் பூ மற்றும் சப்பைகள் உதிர்வது குறையும், காய்கள் முழுமையாக வெடித்து சீரான அறுவடைக்கு வழிவகுக்கிறது, விளைச்சல் 18% வரை அதிகரிக்கும், வறட்சி தாங்கும் தன்மை அதிகரிக்கும். TNAU வளர்ச்சி ஊக்கிகளை செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். கை தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தவும், பூச்சி மற்றும் நோய் மருந்துகளுடன் கலந்து தெளிக்கக்கூடாது.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 75 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி

0: ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 முதல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 66% முதல் 89% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ்.
2: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாதில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக

0: சிறப்பாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக் அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம்.

0: சூழல் துளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமான களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் முதல் புலிகள் காப்பகமாகவும் இந்தியாவின் 17வது புலிகள் காப்பகமாகவும் 1988 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இக்காப்பகம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ளது. இயற்கை வளங்கள், நீர்பிடிப்பு பகுதிகள், விலங்குகள் மற்றும் தாவர பன்முகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இது திகழ்கிறது. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் சுமார் 223 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் சுமார் 567 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி வனப்பகுதியில் உள்ள வீரபுலி மற்றும் கீழ்மலை காப்பு காடுகளும் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக இதன் கோர் பகுதியாக 895 சதுர கிலோமீட்டர் மற்றும் பாதுகாப்பு வளைய பகுதியாக 706.5 சதுர கிலோமீட்டராக உள்ளது. இதன் மொத்த பரப்பளவு

0: முண்டாந்துறை வனவிலங்கு சரணாலயம் சுமார் 567 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி வனப்பகுதியில் உள்ள வீரபுலி மற்றும் கீழ்மலை காப்பு காடுகளும் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக இதன் கோர் பகுதியாக 895 சதுர கிலோமீட்டர் மற்றும் பாதுகாப்பு வளைய பகுதியாக 706.5 சதுர கிலோமீட்டர் ஆக உள்ளது. இதன் மொத்த பரப்பளவு 1601 சதுர கிலோமீட்டர் ஆகும். களக்காடு முண்டாந்துறை பகுதி உலக உயிரியல் பன்முகத்தன்மை முக்கிய மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு அதிக அளவிலான உள்ளூர் இனங்கள் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக அதிக மலைப்பொழிவு பெறும் ஈர வனப்பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த பகுதி அதிக அளவு நீர்பிடிப்பு திறன் கொண்டதால் திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளின் நீர்வள ஆதாரமாகவும் விளங்குகிறது. களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் ஒரு நதி சரணாலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. தாமிரபரணி, சேவலாறு, மணிமுத்தாறு, ராமநதி, கடனாநதி, கொடுமுடியாறு மற்றும் பச்சையாறு போன்ற முக்கிய ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் இக்காப்பகத்தில் உள்ளன. இப்பகுதியில் 11 அணைகள் உள்ளன. இந்த அணைகள் குடிநீர், பாசனம் மற்றும் மின்சார உற்பத்திக்கு பெரிதும் உதவுகின்றன. களக்காடு முண்டாந்துறை புலிகள் சரணாலயத்தில் 3 முக்கிய நீர்மின் திட்டங்கள் உள்ளன. இதன் மூலம் நீர்மின் உற்பத்தி மற்றும் ஆற்றல் பாதுகாப்பில் இப்பகுதி முக்கிய பங்காற்றுகிறது. தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 5640 தாவர இனங்கள் காணப்படுகின்றன. இதில் 1559 மருத்துவ தாவரங்கள், 533 உள்ளூர் தாவரங்கள், 270 மிகவும் குறுகிய பகுதியில் மட்டுமே காணப்படும் உள்ளூர் தாவரங்கள் மற்றும் 85 அழியும் அபாயத்தில் உள்ள தாவர இனங்கள் பதிவாகியுள்ளன. பூக்கும் தாவரங்கள் 2255 இனங்களும், மருத்துவ தாவரங்கள் 772 இனங்களும், உள்ளூர் தாவரங்கள் 130 இனங்களும், மிக குறுகிய பகுதிகளில் மட்டுமே காணப்படும் உள்ளூர் இனங்கள் அதாவது ஸ்ட்ரிக்ட் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆகியவை 68 இனங்களும், அழியும் அபாயத்தில் உள்ள தாவரங்கள் அதாவது ரெட் லிஸ்டட் ஸ்பீசிஸ் 62 இனங்களும் உள்ளன. இதன் மூலம் களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் பகுதி மிகுந்த தாவர பன்முகத்தன்மை கொண்டதாகவும் குறிப்பாக உலகில் வேறு எங்கும் இல்லாத உள்ளூர் இனங்களின் பாதுகாப்பு மையமாகவும் விளங்குகிறது. களக்காடு முண்டாந்துறை புலிகள் சரணாலயம் பல்வேறு உயிரினங்களின் பாதுகாப்பு மையமாக திகழ்கிறது. இங்கு காணப்படும் முக்கிய விலங்குகளாக புலி, யானை, நீலகிரித்தார், சிங்கவால் குரங்கு, நீலகிரி லங்கூர், மலைப்பாம்பு மற்றும் ஹார்ன்பில் போன்ற உயிரினங்களும் பல உயிரினங்கள் அழியும் அபாய நிலையிலும் இங்கு காணப்படுகின்றன. பாபநாசம் அருவி, அகத்தியர் அருவி, பானதீர்த்தம், சேவலாறு அணை போன்ற இயற்கை அழகிய இடங்கள் இப்பகுதியில் உள்ளன. அகத்திய மலைப்பகுதி பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இயற்கை ஆர்வலர்களும் அதிகமாக வருகை தருகின்றனர். ஒட்டுமொத்தமாக களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் என்பது ஒரு வனப்பகுதி மட்டுமல்ல, அது திருநெல்வேலி மாவட்டத்தின் நீர்வளம், உயிரியல் பன்முகத்தன்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தின் அடித்தளமாக திகழ்கிறது. இதனை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறைகளுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் துளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.

வெளி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹட்சன் ஒலிபரப்பில் நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தமிழ் மொழியின் சிறப்புகளையும் அள்ள அள்ள குறையாத தமிழின் இலக்கிய இலக்கண வளங்களை பற்றியும் ஒவ்வொரு நாளும் தமிழே அமுதே நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில தமிழ் இலக்கணத்தில் பொருள் இலக்கணம் பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

தமிழ்மொழி இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு மூன்று பிரிவுகளை கொண்டது. முத்தமிழ் அப்படின்னு அழைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகும். நம்மளுடைய முன்னோர்களால் முத்தமிழின் பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே இலக்கணம் அமைக்கப்பட்டிருக்கு. முத்தமிழுக்கும் உரிய இலக்கண நூல் அகத்தியம்னு சொல்கிறாங்க. பொதுவாக தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது இயல்தமிழ் இலக்கணத்தை குறிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. செய்யுள், உரைநடை ஆகியவற்றின் தொகுதி இயல்தமிழ்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் இயற்றமிழில் கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு இலக்கண நூல். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு ஐந்து வகையாக இதை பிரிச்சிருக்கிறாங்க. எழுத்துக்களின் பிறப்பு, வடிவம், மாத்திரை அதாவது ஒலிக்கும் கால அளவு மற்றும் வகைப்பாடுகளை கூறுறது எழுத்திலக்கணம். சொற்களின் வகைகள், பெயர், வினை, இடை, உரி மற்றும் வேற்றுமை மற்றும் புணர்ச்சி விதிகளை விளக்குறது சொல் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது வாழ்வியல் நெறிகளை அகம் அதாவது காதல் மற்றும் புறம், வீரம், போர், கொடை என வகைப்படுத்தி தமிழரின் அகப்புற ஒழுக்கங்களை கூறுது. யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது செய்யுள் அல்லது கவிதை இயற்றுவதற்கான இலக்கணம். பாவகைகள், அசை, சீர், தலை ஆகியவையாகும். செய்யுளில் அழகு சேர்க்கும் ஊமை, உருவகம், தற்குறிப்பேற்றம் போன்ற அணிகளை பற்றி கூறுவது அணி இலக்கணமாகும். இன்றைய தமிழே அமுதே பகுதியில் பொருள் இலக்கணம் பற்றி தான் நாம் விரிவாக பேச போகிறோம். வாழ்விற்கு பொருள் தரும் கூறுகளை விளக்கி காட்டுவது பொருள் இலக்கணம். இது தமிழுக்கு தனி சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கு. பொருள் இலக்கணமானது அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு இருவகைப்படுத்தப்படுது. அகப்பொருள் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் காதல் உணர்ச்சியை பற்றி கூறுவதாகும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐந்து திணைகளுக்கும் அகப்பொருள் இலக்கணம் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவையாகும். தமிழ் இலக்கணத்தில் முதற்பொருள் அப்படிங்கிறது சொற்களினால் உணரப்படும் மூன்று பொருள் வகைகளுள் ஒன்றாகும். முதற்பொருள் இரண்டு வகைப்படுத்துகிறாங்க. இது நிலம், பொழுது அப்படின்னு இரு வகையாகும். நிலம் அப்படிங்கிறது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எனும் ஐந்தும், பொழுது என்பதனுள் மாத்திரை, நாழிகை, யாமம், பொழுது, நாள், பக்கம், திங்கள், இருது, அணையம், ஆண்டு, உகம் ஆகியவை ஆகும். புறப்பொருள் அப்படிங்கிறது வீரம், போர், தூது, வெற்றி, கொடை, நிலையாமை முதலியவற்றை கூறுவதாகும். ஒரு குறிப்பிட்ட அரசனையோ, வள்ளலையோ, குறுநில மன்னனையோ பெயரை குறிப்பிட்டு அவருடைய வீரம், வெற்றி, கொடை முதலியவற்றை பாடுவது புறப்பொருள் மரபாகும். இது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு அறிவுரை சொல்லுவது போலவோ, யாரையும் குறிப்பிட்டு கூறாமலோ புறப்பொருள் பாடல் அமைவதும் உண்டு. அகப்பொருள் பாடல் போலவே புறப்பொருள் பாடல்களுக்கும் திணை, துறை அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஆனால் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் போன்ற இலக்கணங்கள் புறப்பொருளுக்கு கிடையாது. புறப்பொருள் திணைகள் போரை அடிப்படையாக கொண்டது. போர் செய்ய செல்லும் அரசனும் படைகளும் போரிடும் முறைக்கு ஏற்ப வெவ்வேறு பூக்களை அணிந்து சென்று போரிடுவாங்க. அவர்கள் அணிந்து செல்லக்கூடிய பூக்களின் பெயர்களே திணைகளுக்கு பெயராக அமைஞ்சிருக்கு. புறத்திணைகள் எல்லாமே பூக்களின் பெயரை அடிப்படையாக கொண்டவையாகும். தொல்காப்பியத்தில் உள்ள ஒன்பது இயல்களில் ஐந்து இயல்கள் பொருள் இலக்கணத்தை பற்றி சொல்லுது. புறத்திணைகள் என்ன அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கலாம். வெற்றி திணை, போர் செய்ய நினைக்கும் ஒரு அரசன் போரின் முதல் கட்டமாக பகை அரசனது பசுக்கூட்டங்களை கவர்ந்து செல்வான். இது வெற்றி திணை அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றி வீரன் வெற்றி பூச்சூடி போருக்கு செல்வான் அப்படின்னும் பாடல்கள் சொல்லுது. கரந்தை திணை அடுத்ததாவதா, பகை அரசன் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை அவற்றிற்கு உரியவன் மீட்டு வரச் செய்யும் போர் கர

கரந்தை திணை அப்படின்னு சொல்லப்படுது. இக்கரந்தை திணை கரந்தை வீரன் கரந்தை பூச்சூடி போருக்கு செல்வான் அப்படின்னும் சொல்கிறாங்க. வஞ்சித்திணை, பகையரசன் நாட்டை பிடிப்பதற்காக அந்த நாட்டின் மேல் படையெடுத்து செல்லுதல் வஞ்சித்திணைன்னு சொல்லப்படுது. வஞ்சி வீரன் வஞ்சி பூச்சூடி போருக்கு செல்வான். படையெடுத்து வரக்கூடிய பகையரசனை தடுத்து தன் நாட்டை காக்க நினைக்கும் அரசன் போருக்கு செல்லுதல் காஞ்சி திணைன்னு சொல்கிறாங்க. காஞ்சி வீரன் காஞ்சி பூச்சூடி போருக்கு செல்வான். பகையரசன் படையெடுத்து வந்து கோட்டை மதிலை சூழ்ந்து கொண்ட போது தன்னுடைய கோட்டையை காத்து கொள்ள அரசன் போர் செய்கிறது நொச்சி திணைன்னு சொல்லப்படுது. இதில் நொச்சி வீரன் நொச்சி பூச்சூடி போருக்கு செல்வான். அடுத்ததாவதா, பகையரசனுடைய கோட்டையை வெல்ல கருதிய அரசன் தன் படைகளோடு மதிலை சுற்றி முற்றுகையிடுவது உளிஞ்சை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. பகையரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் எதிரெதிர் நின்று போரிடுதல் தும்பை திணை எனப்படும். அடுத்ததாவதா, இந்த திணைகளோட வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை ஆகிய மூன்று புறத்திணைகளும் இருக்கு. இவற்றையும் சேர்த்து 10 புறத்திணைகள்னு சொல்கிறாங்க. கைக்கிளை, பெருந்திணை ஆகிய இரண்டையும் சேர்த்து 12 புறத்திணைன்னு சொல்கிறாங்க. போரில் வெற்றி பெற்ற அரசனை புகழ்ந்து பாடுவது வாகை திணை என்றும், இதுவரைக்கும் சொன்ன புறத்திணைகள் போர் நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டவை. பாடான் திணையில் கொடை, கடவுள் வாழ்த்து, அரசனை வாழ்த்துதல் முதலியவை சொல்கிறாங்க. போரில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுத்து வழிபடுதல், போரில் இறந்த வீரர்களின் மனைவியர் இரங்கல் நிலையாமை முதலியவை பொதுவியல் திணையில இடம்பெறும். தன்னை விரும்பாத ஒரு பெண்ணிடம் ஒருவன் காதல் கொள்வது கைக்கிளை திணை எனப்படும். இது ஒருதிலை காதல் என்றும் சொல்லுதாங்க. தன்னை விட வயதில் மிகவும் இளைய பெண் ஒருத்தியுடன் ஒருவன் காதல் கொள்வது பெருந்திணை எனப்படும். இதை பொருந்தா காதல்னும் சொல்றாங்க. கைக்கிளை, பெருந்திணை இந்த இரண்டு திணைகளையுமே அகப்பொருள் திணையாகவும் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சங்க தமிழன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
6: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார்.

ஆசிய பளு தூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு

0: ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒவ்வொரு நாளும்

காலையில் சமையலறைக்குள்ள போன உடனே இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம், என்னென்ன விதத்துலலாம் வித்தியாசமாக சமையல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். எது எப்படி இருந்தாலும் ஒரு சில முக்கியமான பொருட்கள் நமக்கு தேவை. அந்த வகையில் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு சத்துக்களை தருதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தருது. அந்த வகையில் இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்களுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி ஒரு கிலோவுக்கு 38 மற்றும் 36 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 36 34 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 26 ரூபாய்க்கும், புடலங்காய் 48 ரூபாய்க்கும், சுரக்காய் 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 110 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 18 ரூபாய்க்கும், பாகக்காய் 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 38 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 20 ரூபாய்க்கும், காராமணி 38 ரூபாய்க்கும், கோவக்காய் 50 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு மற்றும் வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 25 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. கீரைகள் ஒரு கட்டு 15 ரூபாய்க்கும், மல்லி இலை 76 ரூபாய்க்கும், புதினா 46 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 36 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும், மாங்காய் 20 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 24 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 32 ரூபாய்க்கும், பீட்ரூட் 46 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 44 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 160 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், கருணக்கிழங்கு 100 ரூபாய்க்கும், சிறுகிழங்கு 55 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 70 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, நாட்டு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் எல்லாம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 110 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 60 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும், கிர்ணிப்பழம் 50 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும், மாம்பழம் 80 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் எவ்வளவு விலை அப்படிங்கிறத விட அது எந்தெந்த வகையில் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்குது. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்துலேருந்து.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாக்க விவசாயிகளுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. அதாவது உகந்த பயிர்களை தேர்ந்தெடுக்கணும். என்னால் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் 500 ஹெக்டேர்லேயும், பயிர் வகைகள் பயிர்கள் 500 ஹெக்டேர்லேயும் மற்றும் பருத்தி 70 ஹெக்டேர்லேயும் பயிரிடப்பட்டு வளர்ச்சி முதல் அறுவடை வரையில் பல்வேறு வளர்ச்சி நிலையில் இருக்குது. அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலை மற்றும் வெப்பநிலையிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. உகந்த பயிர்களை தேர்ந்தெடுக்கணும், நீரை பயன்படுத்தணும், அது சரியான முறையில் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறதுக்கு மூடாக கட்டுறது அவசியம் அப்படின்னும், நிழல் வலை அமைக்கிறது முக்கியம் அப்படின்னும் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா ஜோ திரைப்படத்திலிருந்து ஆனந்த ரவிந்தாக்ஷன் குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு.

நேர்களை நேர்ந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி. பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன? சிறு துள்ளி பெருவெள்ளம் மாதிரி நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் என்னங்கிறத தான் இன்றைக்கு ஆனந்த பூங்காற்றில் பேச போகிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா வாழை திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் 2013 தீவிரமாக செயல்படுத்தப்படும் பொருட்டு 10 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களிலும் உள்ள புகார் குழு அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழுவில் குறைந்தபட்சம் 4 உறுப்பினர்களும் குழு தலைவர் அந்நிறுவனத்தில் பணிபுரியும் மூத்த பெண் பணியாளராகவும், குழுவில் உள்ள உறுப்பினர்களில் 50% மேல் பெண்களாகவும், ஒரு உறுப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் மகளிர் நலம், மகளிர் பிரச்சனைகளை பற்றி அக்கறையும், சட்டத்தை பற்றிய அறிவுரை பெற்றவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வங்கிகள், தொழிற்சாலைகள், உள்ளக புகார் குழு அமைத்து அதன் விவரம் மற்றும் ஏற்கனவே குழு அமைத்தவர்கள் அதற்கான ஆண்டு அறிக்கையை சோசியல் வெல்ஃபேர் டிவிஎல் ICC@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலையோ, அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மணிமுத்தாறு வளாகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்திலேயோ 31/5/2026 சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மத்திய அரசு வளைத்தளமான https://shebox.wcd.gov.in அப்படிங்கிற வலைத்தளத்தில் அனைத்து தனியார் நிறுவனங்களும் பதிவிடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உள்ளக புகார் குழு அமைப்பது குறித்த தகவல்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்னும், புகார் குழு அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்காத நிறுவனங்களுக்கு 50,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: அரண்மனையில் யாரும் இல்லையா? ராஜமாதா, ராஜமாதா அவர்களே,
1: நான் இங்கே ஒருவன் அரியணையில் அமர்ந்திருக்கிறேன். மந்திரியாரே, நான் உமது கண்களுக்கு தெரியவில்லையோ?
0: ஏன் தெரியவில்லை? நன்றாக தெரிகிறீர்கள் மன்னா.
1: உமது கையில் ஏதோ சாப்பிடும் பொருள் வைத்திருக்கிறீர், அதுதான் நான் உமது கண்களுக்கு தெரியவில்லை.

0: ராஜமாதா தெரிகிறார்.
1: முன்னா ராஜமாதா தான் இதை கேட்டிருந்தார், அதற்காகத்தான் எடுத்து வந்திருக்கிறேன். அப்போ இதை அவரிடம் ஒப்படைப்பதுதானே சரி?
0: ஆஹா, என்ன வாசனை, என்ன வாசனை! கண்டுபிடித்து விட்டேன், இந்த வாசனையில் இருந்து நீ கொண்டு வந்திருப்பது குழம்பு என்று தெரிகிறது.
1: சரியாக கூறிவிட்டீர்கள் மன்னா.
0: எப்படி கண்டுபிடித்தேன் பார்த்தீர்களா?
1: இந்த ஆர்வத்தை குருகுலத்தில் தேர்வு கேட்ட கேள்விக்கு காட்டியிருந்தால் கேள்விக்கு பதில் ஏதாவது கண்டுபிடித்திருக்கலாம், பாஸ் ஆகியிருக்கலாம்.
0: என்ன முணுமுணுப்பு மந்திரியாரே!
1: அது ஒன்றுமில்லை மன்னா, ராஜமாதா எப்போது வருவார் என்று கேட்டேன் மன்னா.
0: அவர் உப்பரிகையில் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார், வந்து விடுவார். அது சரி, நீர் என்ன குழம்பு கொண்டு வந்திருக்கிறீர்? கத்தரிக்காய் குழம்பா, வற்றல் குழம்பா, இல்லை பருப்பு கறியா?
1: குழம்பில்லை மன்னா, ரசம்.
0: என்ன ரசமா? சச்சே, ரசத்தை எல்லாம் ஒரு குழம்பு என்று கொண்டு வந்திருக்கிறீரே.
1: என்ன மன்னா இப்படி கூறிவிட்டீர்கள்? இது வெறும் ரசம் இல்லை மன்னா, தக்காளி ரசம். அதுவும் ஸ்பெஷல் தக்காளி ரசம்.
0: என்ன ஸ்பெஷல்? தக்காளி சதுரமான தக்காளியா?
1: அது இல்லை மன்னா.
0: அப்படி என்றால் தக்காளி கருப்பு வெள்ளை நிற தக்காளியோ?
1: அதுவும் இல்லை மன்னா.
0: பின்னர் வேறு என்ன ஸ்பெஷல்? தக்காளி சாதா நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி என்று கூறலாம்.
1: இது நாட்டு தக்காளி.

0: ரசத்தை எல்லாம் ஒரு குழம்பு என்று கொண்டு வந்திருக்கிறீரே.
1: என்ன மன்னா இப்படி கூறிவிட்டீர்கள்? இது வெறும் ரசம் இல்லை மன்னா, தக்காளி ரசம். அதுவும் ஸ்பெஷல் தக்காளி ரசம்.
0: என்ன ஸ்பெஷல்? தக்காளி சதுரமான தக்காளியா?
1: அது இல்லை மன்னா.
0: அப்படி என்றால் தக்காளி கருப்பு வெள்ளை நிற தக்காளியோ?
1: அதுவும் இல்லை மன்னா.
0: பின்னர் வேறு என்ன ஸ்பெஷல்? தக்காளியில் சாதா நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி என்று கூறலாம்.
1: இது நாட்டு தக்காளி தான் மன்னா, ஆனால் ஆர்கானிக் தக்காளி.
0: ஆர்கானிக் தக்காளியா? அப்படி என்றால்
1: அதாவது முட்டையோடு வெங்காயத்தோல், காய்கறி கழிவு, சாண உரம், சாம்பல் இவற்றையெல்லாம் சேர்த்து போட்டு அதில் வளர்ந்த தக்காளி மன்னா இது.
0: அப்படி என்றால் இதை குப்பையில் வளர்ந்த தக்காளி என்று கூறும்.
1: ஐயோ குப்பை இல்லை மன்னா, இதுதான் இயற்கை உரம். ரசாயன உரத்தில் வளர்ந்த தக்காளியை விட இந்த இயற்கை உரத்தில் வளர்ந்த தக்காளியின் சுவை அமோகமாக இருக்கும். இது உடல் நலனுக்கு மிகவும் நல்லது. அது மட்டுமல்ல, ரசாயன உரங்கள் நிலத்தை மாசுபடுத்தி வரும் வேளையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தினால் அது நிலத்திற்கும் நல்லது.
0: அப்படியா? அப்படியெனில் அந்த ரசத்தை இந்த குவளையில் ஊற்றும். நான் ருசித்து பார்த்து விட்டு கூறுகிறேன். ஆஹா ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! தக்காளி ரசம் என்றால் இதுதான் தக்காளி ரசம். மந்திரியாரே, நமது அரண்மனை தோட்டத்தில் ஆர்கானிக் தக்காளி விதைகள் மட்டுமல்ல, அனைத்து காய்கறிகளையும் ஆர்கானிக் விதைகளாக தேர்வு செய்து விதைத்து விடுங்கள். மறக்காமல் அதற்கு நீரே தண்ணீர் ஊற்றி பராமரித்து வர வேண்டும். இது எனது கட்டளை.
1: மன்னா, போட்டு விட்டாரா கட்டளை? இந்த மன்னர் என்னை தோட்டக்கார பணியாளராக மாற்றி விடுவார் போல் இருக்கிறது. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? போயும் போயும் இந்த மன்னரிடம் வந்து சிக்கிக் கொண்டேனே.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க வணக்கம் பரணி. இன்னும் சில மணி துளிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திரையருவி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களும் அட்டகாசமான கேள்விகளும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு.

வளர்ச்சி வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது. 10 நொடி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க திரையரவி நிகழ்ச்சி. திரையர்வி நிகழ்ச்சியில் உங்களுக்கான அழகான கேள்வி பதில்களோட நாங்கள் காத்துட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட பேச காத்துட்ருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா மற்றும்
2: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். கேள்வி கேட்கறதுக்கு சிந்து ரெடி ஆகிட்டாங்க, நேர்களோட சேர்ந்து பதில் சொல்கிறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம்.
1: இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது
2: அப்படி சொன்னாலே அங்கே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும்.
1: டெஃபினட்டாக இல்லை, எப்பவும் போல் வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பாடல் ஒளிபரப்போம், அதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்த திரைப்படத்தின் பெயர் வந்து ஒரு ஊரோட பெயராக தான் இருக்கும்.
2: இது வந்து ஒரு க்ளூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா?
1: திருநெல்வேலி, மதுரை, சுப்பிரமணியபுரம்,
2: பாபநாசம்,
1: சென்னை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய திரைப்படத்தின் பாடல்கள் தான் வரப்போகுது. இதுல இருந்தே நீங்க எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க
2: கண்டிப்பா. இது வந்து ஒரு க்ளூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓபன் க்ளூ முதல்லயே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஊர் பெயரை மையமா வச்சு இந்த திரைப்படங்கள் லிஸ்ட் எல்லாம் இப்போ ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இதுல இருந்துதான் க்வெஸ்சன் வரும் அப்படின்னு சொல்லி.
1: ஆமாம், இப்போ வந்து நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி கலந்துக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர்லாம் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரம் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் எங்கே இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: செங்குளத்துலேருந்து வளர்மதி.
2: செங்குளம் வளர்மதி, நல்லா
1: இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம்.
1: ஓகே, வளர்மதியமா உங்களுக்கு ஒரு பாடல் வருது, கண்டுபிடிக்கிறீங்களா?

0: கேட்டீங்களா வளர்மதிமா?
1: யுவன் சங்கர் ராஜா இசையில,
0: தெரியலையா? தனுஷ் அவர்கள் நடிச்ச படம்.
1: யுவன் சங்கர் ராஜா இசையில ஒரு சூப்பரான பாடல் அது.
0: சரி, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். வாங்க, யார் இங்க இருந்து?
1: சிவகாசி
0: வருது, கேக்குறீங்களா?
2: போடுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்.
2: ஆமா, தனுஷ் நடிச்சிருப்பாங்க.
1: துள்ளுவத இளமையா?
2: இல்ல இல்ல
0: இல்லையே.
2: இது வந்து

0: ஒரு ஊர் பெயரை வச்சு படம்.
1: இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து திரைப்படத்தின் பேர்
2: சொன்னீங்க.
0: ஆமா, தனுஷ் நடிச்சது, யுவன் சங்கர் ராஜா இசையில ஒரு ஊர்.
2: இல்ல நடிகை மட்டும் சொல்லுங்க, நான் கண்ணு முடிஞ்சா சொல்றேன். நானு
1: நடிகை ஸ்னேகா,
2: அந்த ரவுடி மாதிரி இருப்பா அந்த படத்துல.
0: சரி, நீங்க படம் பேரை விட்ட கதையை.
1: ஆமா, கெஸ் பண்ணிட்டீங்க, ஆனா என்ன படம் பேருன்னு தெரியல. ஓகே, நன்றி.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாடல் தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த இதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டலாம். ரொம்ப ஈஸியான பாடல் தான், அப்படிதான் எனக்கும்.
0: கண்டிப்பா எனக்கு அந்த பாடல் வந்து கேட்கணும், ஃபுல்லா கேட்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு.
1: கேட்டலாம். இப்போ புத்தம்புது காலை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில அவங்களே பாடின பாடல் இதோ.

சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு பாரங்கள் சிறுகுது வானம் விடிய விடிய விடிய விடிய விடிய விடிய ஏக்கங்கள் தாக்குது நாட்கள் பறக்க பறக்க பறக்க பறக்க பறக்க பறக்க ஆசைகள் காக்குது நீயும் கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு நம்பிக்கை பூக்குது.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க திரையரவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில் நம்ம வந்து அழகான பாடலோட வரிகளை கொடுத்து என்ன பாடல் என்ன திரைப்படம் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் வலம் வரக்கூடிய அந்த கேள்விக்காக வலம் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஊர் பேரை திரைப்படத்தின் பெயராக கொண்ட பாடல்களாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றி நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். அது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவகாசி தேவஸ்ரீ அம்மா ரொம்ப ஆவலாக கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பதில நம்மளே சொல்லிடலாமா? ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ நானே சொல்லிடலாமா? இல்லைன்னா
0: கண்டிப்பாக சொல்லிடுங்க.
1: புதுக்கோட்டை, சாரி புதுப்பேட்டை. எனக்கு வந்து தனுஷ் அப்படின்னே புதுக்கோட்டையிலேருந்து சரவணன், நான் புதுக்கோட்டைக்கு போயிட்டேன். இது வந்து புதுப்பேட்டை திரைப்படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் தான் அந்த பாடலை நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம்.
0: ஒரு பாடல் தான். இப்போ மோட்டிவேஷனல் பாடல் அப்படின்னு தேடும்போது இந்த பாடல் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: பாடல் தான். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கட்டேரிப்பட்டி விஜயா. உங்களுக்கு எந்த ஊரை வந்து படத்துக்கு வந்து கேள்வியா வந்திருக்கு பாக்கலாமா?

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: என்ன படம்?
1: எங்க ஊர் உங்க டாக்டர்
0: தானே அட்ரஸ்.
2: சூப்பர். படம் பேரு? மெட்ராஸ்.
0: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
1: நன்றி.
0: ஸோ இந்த மாதிரி தான் ஊர் பெயர்களை கொண்ட திரைப்பட பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. அவங்க அந்த மெட்ராஸ் அந்த பாட்டு வரியை வச்சே ஒரே வரியிலே டக்குன்னு அடிச்சிட்டாங்க.
0: ஆமாம். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ்லாம் உங்களுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். நீங்கள் விளையாட வாங்க 8:30. இன்னும் சில நொடிகளை நம்ம கேட்கலாம். ஆங்கிலத்தில்
2: செய்திகள்.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சாய்ரா முஜ்தபா. தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அர்ஜஸ் சிட்டிசன்ஸ் நாட் டு பாய் கோல்ட் ஃபார் அ இயர், ரிடியூஸ் ஃபியூல் கன்சம்ஷன் அண்ட் கன்சர்வ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமிட் வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ். Prime Minister Modi to participate in Somnath Amrit Parv in Gujarat today to also inaugurate Sardar Dham Hostel in Vadodara. Assam Governor invites Hemant Biswa Sarma to form new government in the state. Uttarakhand administration urges Char Dham Yatra pilgrims and tourists to remain alert and travel safely amid adverse weather conditions. US President Donald Trump rejects Iranian response to US peace proposal as totally unacceptable. And in football, India to take on host China in crucial quarter-final match in AFC Under-17 Women's Asian Cup in Suzhou today. And now the news in detail. Prime Minister Narendra Modi has urged citizens not to buy gold for a year, reduce fuel consumption and conserve foreign exchange amid the West Asia crisis. Addressing a gathering in Hyderabad, Mr. Modi called for revival of work-from-home practices. The remarks come against the backdrop of record-high fuel prices in many nations. The Prime Minister's appeal come at a time when global crude oil prices have surged due to escalating tensions in West Asia and disruptions around the Strait of Hormuz.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் பாடல் வரிகள் கொடுத்துட்ருக்குறோம். என்ன திரைப்படம் அப்படின்னு நேர்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க.
2: ஊர் பெயரை தலைப்பாக வச்சு என்னென்ன படங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம நேர்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் எந்த படத்தில் இருந்து அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன்.
1: அடுத்து ரொம்ப ஈஸி, நீங்கள் வேணால் பாருங்களேன். ஹலோ,
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கிருந்து? அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் பேசுறீங்களா?
1: ஐயப்பன் சார், பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா?
3: ஆ,
1: தோ உங்களுக்காக.

0: கேட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர்,
1: சூப்பர், அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி.
0: கண்டிப்பா சூப்பரா கலந்துகிட்டு பதிலும் சொல்லிட்டாங்க.
1: ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அடுத்து அதை விட ரொம்ப ஈஸி, அந்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: கல்லம்ல இருந்து ஜெயமேரி.
1: ஜெயமேரி, உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா பாட்டு வந்துருச்சு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பம்பாய், புதுப்பேட்டை, பவனாசம், மெட்ராஸ் அப்படின்னு வரிசையா கேட்டாச்சு. அடுத்தடுத்து என்னென்ன ஊர்கள்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க பாடலை தொடர்ந்து.
0: எஸ், திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். தனுஷ் அவர்கள் பாடியிருக்காங்க அனிருத் இசையில. நேரம் சரியாக காலை 8:32.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: இந்தியாவின் நம்பர் 1

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை அருவி நிகழ்ச்சி சினிக் விஸ்தம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் பார்த்துடலாமா?
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், ரெட்டியார்பட்டி வசந்தா. நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: ரெட்டியார்பட்டி வசந்தாமா, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கான ஊர் எந்த ஊர்ல இருந்து பாடல் வருது அப்படின்னு, எந்த படம் சொல்றதுல எந்த ஊர்ல இருந்து பாட்டு வருது?
0: எல்லாம் நம்ம ஊர் தான். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா?
3: அம்மாளு அம்மாளு ரெண்டு பேருமே அம்மாளு, வேங்கதான் வேணாம் தான் விட்டு பாருங்க சவாலு. தென்காசி சந்தையில்
0: கெட்டிங்க போல.
1: தென்காசி என்ன படம்?
0: தென்காசி
1: பட்டணம் சொன்னீங்க.
0: தேன் இருக்கிற கூட்டுக்குள்ள அந்த பாடல் கோலுமாள். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: அன்பு சகோதரர்களுக்கு காலை வணக்கத்துடன். சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், பாடல் கேட்டலாமா?
4: கேட்டலாம்.

0: ஹலோ, கேட்டிங்களா?
1: மனசுல இருக்க வர மாட்டேங்கா?
0: அடிக்கடி கேட்ட பாடல்ல இது.
2: ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையில சசிகுமார் நடிச்சது, ஜெய் நடிச்சது, தாமரை வரிகள்ல அந்த பாடல்.
0: பீரியட் பிலிம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 80கள்ல இந்த
2: 80கள்ல அந்த பெல் பாட்டம் பேண்ட் எல்லாம் திருப்பி இப்போ உள்ளவங்களுக்கு கண்ணில் காமிச்ச ஒரு திரைப்படம்னே சொல்லலாம்.
0: சரி, ஓகே. சுப்பிரமணியபுரம். நன்றி
2: நன்றி நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து.
0: கண்கள் இரண்டால் பாடல் தான் நம்ம கேட்டிருந்தோம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னா, சூரரை போற்று திரைப்படத்துலேருந்து தான் கேட்க இருக்கிறோம். ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் பாடியிருக்காங்க, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: நேர்களை திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையரவி நிகழ்ச்சி.
1: இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில ஊர் பேரை சொல்லக்கூடிய பாடல்களை தான் நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா சிந்து?
0: ஆமா, சோ அதெல்லாம் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒவ்வொரு வகையில ஏதோ ஒண்ணு நம்மளுடைய மலரும் நினைவையோ இல்ல மனசுக்குள்ள உள்ள ஒரு விஷயங்களையோ வெளிப்படுத்துற விதமா இருக்கும். அந்தந்த படங்களுடைய பெயர்களை சொன்ன உடனே நம்ம காலேஜ்ல படிச்சப்போ இல்ல நம்ம ஸ்கூல்ல படிச்சப்போ இல்ல நம்ம வீட்டுல நடந்ததோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஏதோ ஒரு திரைப்படத்தை வச்சு நமக்கு மனசுக்குள்ள வரும். இதுதான்

0: எந்த அளவுக்கு திரைப்படம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஊர் பேரை பற்றி நம்ம சொல்லும்போது, ஏ இது எங்கள் ஊர், எங்கள் ஊர், எங்கள் ஊர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். இன்னும் சொல்லப்போனால் சில காட்சிகள் வந்து நம்ம ஊரில் நம்ம வாழ்கிற இடத்துல படம் பிடிச்சது திரையில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் அடுத்து எந்த ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு, எந்த ஊரில் உள்ள பாடல் கேட்கறதுக்காக நேர் வராங்க,
1: யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: படம்

0: கேட்டிங்களா?
1: சென்னை 28.
0: என்னங்க யோசிக்க கூட டைம் இல்லை, அட்டாக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நீங்க பாட்டை ஒரு வரில கட் பண்ணீங்கன்னா அவர் அப்பமே சொல்லியிருப்பாரு, அப்படிதானே சார்?
0: ஓகே, வீட்டுக்காரமா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: தென்காசில இருந்து, ஆலங்குளத்துல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி,
3: சொல்லுங்க.
0: சரி, பாட கேட்டலாமா?
3: கேட்கலாம்.

0: கண்டுபிடிக்க முடியல இந்த ஊருன்னு.
1: இங்க அதுவே பதில் வந்துருச்சு, பாடலே பதில் வந்துருச்சு.
2: நம்ம ஊரு, நம்ம இருக்கிற ஊரு, நம்ம ஊரு
1: திருநெல்வேலி. பாத்தீங்களா, பதிலுக்கு இருந்தும் நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை.
0: ரொம்ப
1: நாள் ஆச்சுல்ல. திருநெல்வேலி திரைப்படத்துல வந்த பாடல் தான் அது, சரியா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். நேர்களே, இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாமே வந்து
2: ஊர் பெயரை மையமா வச்சு வந்த படங்கள் தான் நம்ம கேள்வியா கேட்டிருந்தோம். அந்த வகையில நம்ம வந்து புதுப்பேட்டை ஆகட்டும், மெட்ராஸ் ஆகட்டும், சென்னை 28 ஆகட்டும், தென்காசிப்பட்டினம், திருநெல்வேலி, சுப்பிரமணியபுரம் அப்படின்னு இந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த படம் பேரை சொல்றது மூலமா அந்தந்த ஊர்களுக்கே போயிட்டு வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு சிந்து?
1: ஸோ அது வந்து திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஊரோட பற்று இருந்தது அப்படின்னா, திரைப்படத்தின் பெயரே அந்த ஊரா கொடுத்து அவங்க வாழ்வியல் எல்லாமே அந்த திரைப்படத்துல காமிச்சு ரொம்பவே அழகா சிறப்பா பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து சில படங்கள்ல இருந்து சில பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம கேட்டோம். நேர்களும் அழகா கலந்துகிட்டு அழகா பதில் சொன்னீங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
4: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: சைபால் முகத்தில்
6: சைபால்
7: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
8: ஒருத்தர் தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பற்றி என்ன நினைப்போம்? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இன்றைக்கி என்னமோ ஆயிட்டுது, அதுதான் இப்படி தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற நினப்பு தானே நமக்கு வரும். ஆனால் அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதும் தப்பு. ஏன்னா சில ஞானிகளும் அப்படி தான் சிரிப்பாங்க. இப்போ ஜப்பானில் ஹோட்டே அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், வேறு எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு வந்து சிரிக்கும் புத்தர் அப்படின்னே பேர். சைனாவில் 3 ஞானிகள் இருந்தாங்க, 3 சிரிக்கும் சன்னியாசிகள் அப்படின்னே அவங்களுக்கு பேர். ஏன்னா அவங்க உண்மையான பேர் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஊர் ஊராக போவாங்க, சிரிப்பாங்க. இவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க, எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியாது. புரியாமல் சுற்றி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அவங்களும் மெதுவாக சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அந்த இடம் ஒரே சிரிப்பு மயமாக ஆகிடும். யாராவது அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் வெறுமனே சிரிக்கிறோம், இப்போ இந்த சூழ்நிலையை சிரிப்பாக மகிழ்ச்சியாக மாற்றுறோம், அவ்வளவுதான்

0: அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு கடைத்தெருவில் வந்து நின்று அந்த மூணு பேரும் சிரிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்கள பார்த்துட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைஞ்சிருந்தது என்னன்னு கேட்டால் மன இறுக்கம், பணம், பேராசை, ஏமாற்று வேலை, இப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் பூராவும் சிரிப்பு, மகிழ்ச்சி. படிக்காத அந்த மூன்று சன்னியாசிகளும் சீனா பூராவும் சுற்றி மக்களை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக பண்ணாங்களாம். ஒரு கிராமத்தில் அவங்க இருக்கிறப்போ அந்த மூணு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ எப்படி அவங்க சிரிக்க போகிறாங்க பார்த்துடலாம் அப்படின்னு மக்கள் ஆவலாக அங்கே போய் பார்த்தாங்களாம். அங்கே போய் பார்த்தா இறந்து கிடந்த சன்னியாசி உடம்பை சுற்றி மற்ற ரெண்டு பேரும் ஆனந்தமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். என்ன இது பைத்தியக்காரத்தனம், அவர் செத்து கிடக்கிறார், நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் சொன்னாராம், அப்படி இல்லைங்க, நாங்கள் மூணு பேரும் உயிரோடு இருந்தப்போ யார் முதல்ல இறக்க போகிறோம்னு பேசிக்குவோம், இப்போ இவர் அதில் ஜெயிச்சுட்டார், நாங்கள் எப்பவும் சிரித்தே வாழ்ந்தோம், இப்போ எங்கள் நண்பரை எப்படி வழி அனுப்புறது, எப்படி வாழ்ந்தோமே அப்படித்தானே வழி அனுப்பி ஆகணும், அதுதான் சிரித்து மகிழ்ச்சியாக விடை கொடுக்குறோம், நாங்கள் அவர் இறந்ததாகவே நினைக்கல, வாழ்வுக்கு ஏது சாவு அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அவரை சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டணும்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முடியாது, ஏன்னா எங்கள் நண்பர் தான் வந்து இறந்து போனால் குளிப்பாட்டாமல் அப்படியே இருக்கிற ஆடையோட சிதையில் வச்சு கொளுத்தணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியே கொண்டுட்டு போய் கொளுத்திருக்கிறாங்க. நெருப்பை வச்சதும் ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த சிதையிலிருந்து நிறைய வெடி சத்தங்கள், வர்ண ஒளிகள், வான வேடிக்கைகள். அந்த சன்னியாசி தான் சாகரத்துக்கு முந்தி தன்னுடைய உடையில் யாருக்கும் தெரியாமல் பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் மறைச்சி வச்சுருந்துருக்கிறார். அப்போ மக்கள் அந்த வேடிக்கையை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த ரெண்டு சன்னியாசிகளோடு சேர்ந்து அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இறப்புங்கிறது உண்மையில் இறப்பு கிடையாது, அது புதிய வாழ்வின் ஆரம்பம், அதை கொண்டாடி மகிழணும். இது ஒரு ஞானியின் கருத்து. அதாவது இறப்பு வரும்போது அதை மகிழ்ச்சியாக வரவேற்கிற மனப்போக்கம் வந்துட்டதுன்னா இறப்பு கூட தன்னுடைய கொல்லும் சக்தியை இழந்துருமா, அதுக்கு பதிலாக நீங்கள் அதை கொண்டுள்ளாமா, இதுதான் அந்த பெரியவருடைய கருத்து. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கை வாழ்வதற்காகனு இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் அப்படி சொல்லப்படாது. எப்படி சொல்லணும் தெரியுமா, வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும் இல்லை, வாழ்க்கை வாழ்விப்பதற்காக, கொண்டாடுவதற்காக, அதாவது வாழ்க்கை கொண்டாடுவதற்காகனு சொல்லணும். இன்று முதல் வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ளுவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். இப்போது ஒருத்தர் வந்தார், தலையில் கட்டு போட்டிருந்தார். என்னங்க தலையில் கட்டுன்னேன், எங்கள் வீட்டில் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க வீட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னார். விழுந்தது அவங்க தானே, அதுக்கு நீங்கள் ஏன் கட்டு போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க விழுந்ததை பார்த்து நான் வாய் விட்டு சிரிச்சுட்டேன், அதோட பலன் இது அப்படின்னார். அதனால் வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும் இல்லை, நமக்கு வர்ற துயரங்களையும் கொண்டாடுவோம், வாழ்க்கை கொண்டாடுவதற்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவோம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க திரையரவி நிகழ்ச்சி. திரையரவி நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சி குழுத்தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவு ரயில் இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எந்த தலைப்பு கீழே பேச இருக்கிறோம் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய ஹாலிடேஸ் வேறு, எல்லோரும் வெவ்வேறு ஊருக்கு போயிட்டுருக்கீங்க, சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்கங்கும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன தலைப்பு அப்படின்னா, பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். அதாவது பொதுமக்கள் ஆகிய நம்மளுக்கு கடமை இருக்குது, நம்ம எந்த பொது இடங்களுக்கு போனாலும் அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் கடைப்பிடிப்போம், அதாவது குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், இல்லை நம்மளே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எந்திரிச்சு போய் அந்த குப்பையை அழகாக குப்பை தொட்டியில் போடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். நீங்கள் செய்கிற சின்ன விஷயம் என்ன, பொது இடங்களில் சுத்தமாக வச்சுக்க நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நிறைய நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர் நேரலாம் இருந்தீங்கன்னா, இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரலாம் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கே இருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன் மேம்.
0: கேட் அப்படி தான் இருக்கணும். சொல்லுங்கள். பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன?
1: எந்த ஒரு குப்பையா இருந்தாலுமே நான் அத வந்து பேகுக்குள்ளதான் டிராவல் மோது வச்சுட்டு, பேக்ல இருந்து எந்த இடத்துல குப்பை தொட்டிய பாக்குறேனோ அந்த இடத்துலதான் போடுவேன். டிராவல் வந்து அதிகமா பண்ணும் பொழுது ஏதாவது சாப்பிடுறேன் ஸ்நாக்ஸ் அப்படின்னா அந்த கவர் சீலு போட்டுற மாட்டேன், அதை பத்திரமா வச்சுக்கிட்டு. சோ அதை டிஸ்போஸ் பண்றது. இன்னும் ஒரு குட்டி விஷயம் என்ன கேட்டேன்னா, மக்கும் குப்பை எது மக்கா குப்பை எது அப்படிங்கறத குப்பைகளை தரம் பிரித்து குப்பை கொடுக்க வராங்களே தூய்மை பணியாளர்கள், அவங்க கிட்ட கரெக்டா கொடுக்கறதுனால அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நானும் என்னுடைய தெருவுல குப்பைகள் போடாம இருக்கிறேன். அந்த தரம் பிரித்து குப்பைகள் கொடுக்கறதையும் குப்பைகளை டெஸ்லைட்டர்
0: நிகழ்ச்சியில பொது இடங்கள்ல சுத்தமா வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். பரமசிவானந்த் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சொல்லுங்க. சார் மன்னிக்கவும், உங்களோட லைன் வந்து கொஞ்சம் இறைச்சலா இருக்கு, மீண்டும் முயற்சி பண்றீங்களா? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் தாமஸ் சார், சொல்லுங்க.
2: ஆர்ஜே சிந்து சார் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
2: அதாவதுமா பொது இடங்கள்ல வந்து நம்ம கட்டாயம் வந்து நம்ம குறிப்பா அந்த நெகிழி இருக்கு பாத்தீங்களா, நம்ம எந்த ஊருக்கும் போறோம்னு
0: வைங்களேன்,
2: அது குறிப்பா சுற்றுலா இடங்களுக்கு வந்து நம்ம வந்து நாளா அவங்களுக்கு அங்க போடாதீங்க, அப்படியே தேவைன்னா அது தேவைப்பட்ட ஒரு சின்ன ஒரு பார்சல் மாதிரி பண்ணி இங்க கொண்டாங்கன்னு
0: சொல்லிடுவேன்.
2: அப்படி பண்ணுவோம். எங்க வீட்டுல வந்து நான் வந்து கட்டாய மக்கும் கழிவு மக்காத கழிவு தனியா பிரிச்சு தூய்மை பணியாளர் வராங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போடுவேன். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப எங்க வீட்டு பக்கமே பொது இடமா தான் ஒரு பேருந்து நிறுத்தமா இருக்கிறது.
0: சரி சரி சரி.
2: அதனால அது எங்க வீட்டு முன்னாலேயே அது ஒரு பொது இடம் தான் ஆக்சுவலா.
0: சரி சரி சரி.
2: அதனால வெளியெல்லாம் நெகிழி எதுவுமே போட விட மாட்டேன். அதை விட நெகிழியை எரிக்க கூடாது, அந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால கேன்சர் வருங்கிற கருத்தை நிறைய பேருக்கு வலியுறுத்துவேன். எங்க வீட்டுல நாங்க நிறைய மரங்களும் வேற வழக்கமா, அதுவும் அந்த மத்தவங்களுக்கு ஒரு பிராணவாயு கிடைக்கட்டுங்கிற எண்ணத்துல நிறைய மரங்கள் நாங்க வளர்க்கோம்.
0: சரி, ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்

0: முடிக்கிறதுக்கு என்ன
1: நன்றி.
0: பண்ணுமோ அந்த சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. நன்றி. நேர்கிலே நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, ஆதவன் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசை. நேரம் சரியாக காலை 9:07.

0: நேர்களை தொங்கல் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் இனிய காலை. வணக்கம்.
1: தேனி மாவட்டம் சின்னமுள் சசிகலா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சசிகலா அவர்களே.
1: சுகாதாரமான நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய வீட்டு குப்பையை வந்து தூக்கி கண்டபடி தூக்கி எரியாம அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல அது குப்பை தொட்டில போடுவேன்ப்பா. என் வீடு சுத்தமா இருக்கிற பார்த்து அடுத்த வீட்டுக்காரங்க பொறாமப்படுவாங்கப்பா. நம்மளும் நம்ம வந்து வீட்டை சுத்தமா வைக்கிற மனப்பான்மை வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கியிருக்கேன்ப்பா.
0: சரி,
1: மேல வந்து சுகாதாரமான காற்றை வந்து சுவாசிக்க முடியும்ப்பா. நம்ம வீடு சுத்தமா இருந்தா நம்ம சுற்றி உள்ள காற்று சுகாதாரமாப்பா. இதை வந்து நான் ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறேன்ப்பா.
0: ரொம்ப அழகான விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: வணக்கம். சொல்லுங்க. யாரு?
2: சாந்தி.
0: சாந்திமா சொல்லுங்க.
2: துணிப்பை தான் நாங்க எப்பவும் பயன்படுத்துவோம்.
0: சரி சரி.
2: அப்புறம் ரோட்ல போகும்போது இந்த கல்லு குச்சி முள்ளு இருந்தா கூட நான் எடுத்து ஓரமா போடுவேன்.
0: அழகான விஷயம் செஞ்சிட்டு இருக்கீங்க. நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமடியா.
0: வாங்க, நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க.
3: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெளியில கிளம்புனாலே இந்த பிளாஸ்டிக்களை கண்டிப்பா பயன்படுத்த மாட்டேன். அதுல ரொம்ப கவனமா இருக்கும்.
0: சரி சரி.
3: துணிப்பை வகை
0: துணிப்பை. ஓகே, தெரியல, அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. துணிப்பை தான் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போவாங்க, பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்களை, இந்த மாதிரி அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தை வந்து பாதுகாப்பாக சுத்தமாக வச்சுக்கணும்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதான் கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நேர்களை ரொம்ப அழகாக அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சிவாஜி திரைப்படத்துக்காக ஹே அழகுமாணி செல்ல ஒரு அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக 9:15 ஆயிட்டுருக்கு.

0: நேர்களை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 9:20 ஆயிற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு நேர்கள்லாம் ரொம்ப அழகா குட்டி குட்டியா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: மேடம் காலை வணக்கம், பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமுதா மூலையில குட்டி. மேடம்
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது நம்ம பிள்ளைகளுக்கும் மெயினா சொல்லி கொடுக்கணும் மேடம், அடுத்த நம்ம நண்பர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நாங்க மாசத்துல ஒரு நாள் நம்பி கோயிலுக்கு போவோம்.
0: சரி.
1: காலையில வீட்டுல சாப்பிட்டு போயிருவோம்.
0: சரி.
1: அதே மாதிரி மத்தியானம் கோவில கொடுத்தாலும் அன்னதான சாப்பிட்டு அதுக்குன்னு குப்பை கடங்க வச்சிருக்காங்க, அந்த குப்பை கடங்கல இலையோட போட்டு வந்துருவோம்.
0: சரி.
1: ரெண்டாவது வேன்ல வந்து காபி டீ வேணும் பொம்பளையாலும் நம்ம பொது இடத்துக்கு வரும்போது நாங்க நினைச்சோம் இந்த பிள்ளைகளை விட்டு வாங்கிட்டு வருவோம். சிலவங்க பேப்பர் கப்பல குடும்பங்களும் இலையில வச்சு வர கொடுப்பாங்க.
0: சரி.
1: அதை சாப்பிட்டு அந்த பசங்கள்கிட்ட நாங்க சொல்லக்கூடிய எங்க பிள்ளைகளுக்கு எப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்தா பாட்டி கிட்ட வாங்கி கொண்டு அந்த கடையில உள்ள குப்பை கடங்களை ஒன்று போட்டு வந்துருப்பாம்போம். எங்களை பார்த்து பின்னிட்டு இருக்கிறவங்க அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி ட்ரெயினுக்கு போக போனீங்கன்னா கண்டிப்பா அதுல வாசுவசன கீழே டஸ்ட்பின் கவர் இருக்கு.
0: சரி.
1: அது மாதிரி புரியல்ட்டு நம்ம சொல்லும் போது பக்கத்துல உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க.
0: சரி சரி.
1: ஆனா இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு மேடம், அது கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுலதான் இருக்கு. இந்த மாதிரி வெளி இடத்துக்கு போறீங்க, இதை சரியா அந்த இடத்துல போட்டுருங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்க தனியா போகும்போது கூட காஃபி குடிச்சோ இது செஞ்சோம் அது சரியான குப்பை தொட்டியில்தான் போடுவாங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ந்து இளங்கோ பேசுறேமா.
0: இளங்கோ சார் சொல்லுங்க.
2: நீண்ட நாள் இங்க அப்புறம் நம்ம திருநெல்வேலி வானொலியில பேசுறேமா.
0: மகிழ்ச்சி சொல்லுங்க சார்.
2: அதாவதுமா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லுன்னா இங்க இங்க பேப்பர்லாம் படிப்போம். நாங்க ஒரு 4-5 20 பேர் படிக்கிறோம். ஒரு 4 பேப்பர் வாங்கி

0: சரி சரி,
1: அது உள்ள வந்து துண்டு சீட்லாம் வரும் இல்லைங்க, அதெல்லாம் அப்படியே போட்டு போவாங்க. நான் சொல்லுவேன், எடுத்து ஓரமா வைங்க, ஏன்னா நாம வேதம் கடையில படிக்கிறோம். அவங்க நாளைக்கு சுத்தம் பண்றப்ப விட படிக்க விட்டு அப்படி பண்றாங்களே நினைக்க கூடாது. அதனால நாம சுத்தமா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி வேலைகள் செய்வேன். அதே மாதிரிமா அங்க யாருமே படிக்கதான் வரணும், புகைப்பிடிக்க வரக்கூடாதுன்னு நான் ரூல்ஸ்
0: போட்டுருக்கிறேன்.
1: ஆமா, வந்துட்டு வந்து புகைப்பிடிச்சிட்டு அவன் வந்து அப்படியே அமிச்சுட்டு அப்படிதான் போடணுமா? அவங்க கணக்கார நாளைக்கு வந்து படிக்க சொல்லி விட மாட்டாங்கல்ல. நாம அது பொது இடம்.
0: ஆமா நிச்சயமா.
1: அது மாத்திரம் இல்லம்மா, நம்ம ரோட்ல கூட ஏதாவது ஏதாவது தண்ணி கண்ணி செவியா போயிட்டு இருக்குதா தெரிஞ்சிருவேன். ஏதாவது குப்பைகள் நிறைய இருக்குது, சாக்கடை தண்ணி வெளியில போகுது, இதெல்லாம் பாதுகாப்பு தண்ணி வெளியில போகுதுன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: வீடு சுத்தமா இருக்கணுமா? நாம சுத்தமா இருந்தாதான் நம்ம பகுதி சுத்தமா இருந்தாதான் எல்லாமே சுத்தமா இருக்கும்.
0: சரியா சொன்னீங்க, நன்றி நன்றி. எப்போவுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்மலாம் சரியா கவனமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே பொது இடங்கள் வந்து சுத்தமா தான் இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் வாழ்த்துக்கிழங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, பெயர் பதிவு பண்ணிருங்க.
2: குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன். அம்மா
0: ஜெகதீசன் சார், சொல்லுங்க சார்.
2: எம்மா, அதாவது எந்த பொருளை எதுல போடணும்னு ஒரு விதிமுறை இருக்குமா? சிலவங்க வந்து அதை தெரியாம தானே ஒரு கவர்ல கட்டி கொண்டு வர்றாங்க, ஆத்துல போட்டு போறாங்க. அப்ப நம்ம விளக்குறோம், எத்தனை பேர் குளிக்கிற இடம், நீங்க பைக்ல வந்துருக்கீங்க, அங்கங்க ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அதுல போடலாம் இல்ல? இப்படி சில விஷயங்களை சொன்னாலும் அது தெரிஞ்சியும் அதை தவற செஞ்ச செய்யத்தான் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த தவறுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளு. எதை எங்க போடணுமோ அங்க போட்டு நம்ம இன்னைக்கு நாட்டை சுத்தமா வைக்கிறோமோ இல்லையா, நம்ம வீட்டையும் நம்ம பக்கத்து இடத்தையும் பக்காவா சுத்தமா வச்சிருக்கிறோமா? வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக கார்த்திக் ரீட்டா பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில. நேரம் சரியாக காலை 9:24 ஆயிட்டிருக்கு.

0: யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 9:30 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சி. பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படிங்கறதா நேர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். நேரம் சரியாக காலை 9:30 ஆயிட்டிருக்கு. அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். செங்கல்மொழில இருந்து போட்டிட்டு பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சொல்லிடுவோம். சொல்லுங்க.
1: அதாவதுமா நம்ம வந்து இப்போ வெளிய இடங்களுக்கு போகும்போது சிலர் வந்து இந்த சிகரெட்டு புடிச்சிட்டு தரையில போட்டு போயிருவாங்க. அது இந்த செருப்பு போடாதவங்க அதை மீட்கும் போது அவங்க கால் சுத்திட்டு அந்த தவிர முதல்ல செய்யக்கூடாது. அடுத்தாப்புல இந்த எச்சி சுத்துறது, அது வந்து நம்ம சாக்கடையில ஓரமாலே சுத்திப்பாங்க. அதையும் நடு ரோட்ல சில நேரங்கள்ல
2: காரணம் என்னன்னா, நம்ம நாட்டு தேவை சுத்தமா இருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு ஆளும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லோரும். அதே நேரத்துல நம்ம பஸ் ட்ரெயின் எல்லாம் பிரயாணம் செய்யல சின்ன சமைக்க உணவுகள் பேப்பர் டேஸ்ட் பேப்பர் எல்லாம் இருக்கும். என்ன ஒவ்வொரு குப்பை தெரியல போட்டாச்சானா உடம்புலயே அந்த இடங்களை சுத்தமா இருக்கும், நமக்கு நோய் வராது. சுத்தமா இருந்தா நம்ம மருத்துவமனை போகணும் தேவை இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து வைப்பீர்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சாபா.
0: நன்றி. அடுத்த நேயர் நேர்களை, இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். பொது இடங்கள்ல சுத்தமா வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு. நம்ம எடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய பெரிய விஷயங்களை வந்து சுத்தமா வச்சுக்க உதவியா இருக்கும் அப்படிங்கறத எப்பவுமே கவனத்துல இருக்கணும். இந்த மாதிரி நீங்க டிராவல்ல இருக்கீங்கனாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு போறீங்கனாலும் சரி, கோயில்களுக்கு போறீங்க, எந்த இடங்களுக்கு

பொது இடங்கள் போகிறோம் அப்படின்னா நம்ம சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு குப்பைகளை போடக்கூடாது, பிளாஸ்டிக்கை போடக்கூடாது, ஏதாவது சாப்பிட்ற பொருள் நம்ம அதில் சாப்பிட்டா கூட அதை கரெக்டாக வந்து கவரில் போட்டு டஸ்ட்பினில் போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா வந்து பொது இடங்கள் எப்போவுமே சுத்தமாக இருக்கும். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்க, சர்வம் திரைப்படத்திற்காக ஜாவ்டலி மதுஸ்ரீ பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 100.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். பொது இடங்களில் சுத்தமாக வச்சுக்க நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அழைக்கலாம் 256-1132, அப்படி இல்லைனா 256-1133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா, இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் எல்லா நேர்களும் உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பொது இடங்களில் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சாப்பிட கொண்டு போகிறோமோ அதுக்கான குப்பைகளை வந்து கரெக்டாக குப்பை தொட்டியில் போடணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கும் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
0: சொல்லுங்க.
1: என்னோட பனிமா, நான் தாமிரபரணியா டெய்லி குளிப்பேன்.
0: சரி.
1: டெய்லி நாங்க அந்த முக்கூடல் பக்கத்துல பாத்தீங்கன்னா வெளியில இருந்து குளிக்க வரங்க சுற்றுலாதளம் மாதிரி இருக்கு அந்த குளிக்க இடம். அதனால நம்ம மக்கள் வந்து எவ்வளவு டெய்லி யாரோ ஒருத்தர் கிளீன் பண்ணதால அந்த இடம் சுத்தமா வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குமா. அதான் நான் டெய்லி அந்த பணியை விடாம பண்ணிட்டு தான் இருக்கேன்.
0: சரி, ரொம்ப அழகான விஷயம்.
1: எனது தம்பி ஒரு பாலான பையன் குடிக்க வந்தம்மா.
0: சரி.
1: அங்க வந்து கருப்பட்டியும் பயணி வாங்க வந்தேன். அந்த இடத்துல அந்த பைய கருப்பட்டி காய்க்க இடத்துல வந்து நம்ம தம்பி பயணி இறக்க போயிட்டா நான் கிளீனா அந்த ரூம்ப நீட்டா ஆக்கணுமா. அது வந்து நம்ம இடம் சுத்தமா இருக்கணும் எனக்கு ஒரு ஆசையா விந்து.
0: சரி சரி.
1: காலையில அந்த பணி ரெண்டு பணியும் செஞ்சோம்மா. வாய்ப்பு. நன்றி
0: நன்றி நன்றி. எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு அவங்களே இறங்கி சில வேலைகள் பண்றாங்க. மகிழ்ச்சி தான். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பொது இடங்கள்ல வந்து நமக்கு என்னதான் சொன்னாலும் இருப்பதெல்லாம் பொதுவில் போனா எடுப்பதற்கு யார் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம என்ன பொருளை எங்கெங்க எடுத்தா அந்த இடத்துல போடணுங்கிற ஒரு எண்ணங்கள் வராது. அது காலம் கடந்து போச்சு. ஏன்னா எங்க வீட்டு திருச்செந்தூர் ரூட்டோ தூத்துக்குடி.
0: சரி.
2: பாத யாத்திரைகள் போவாங்க.
0: சரி.
2: போகும்போது அவங்க செய்ய வேண்டிய கடமைய பாத்தீங்களா வாழத்தோரத்துக்குள்ள செஞ்சுக்குவாங்க. அதே போல அங்க இருந்து வரும்போது கார்ல வரும்போது அந்த அன்னதானம் கொடுத்து தின்னுட்டு அங்க இதுலயாவது கருவிய போட்டு வரணும். போட மாட்டாங்க. அவசர உலகத்துல வாழ்றதுல ரோட்டு வரணும். என் தோட்டம் அதுல வந்து நீங்க வீட்டுக்கு மேல வந்து அந்த எச்சல உழுது உள்ள
0: இருக்க.
2: இப்படி அவங்க அவங்க பார்த்து திருந்தணுமா மொழிய நம்ம என்னதான் சொல்ல முடியும்.
0: நன்றி நன்றி. இது வந்து அவங்க அவங்களே பார்த்து அவங்களே எது சரி தப்பு அப்படிங்கிறத கவனித்து தான் பண்ணணும். அதனால தான் நம்ம தலைப்பும் அப்படி வச்சுருக்கிறோம். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. வணக்கம் சென்னை திரைப்படத்திற்காக அனிருத் பிரகதி பாடியிருக்காங்க. அனிருத் இசையில். நேரம் சரியாக காலை 9:42 ஆயிட்டுருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நேர்களை இது உங்களா அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். பொது இடங்களில் சுத்தமாக வச்சுக்கிற நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு. நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து பொது இடங்களில் வேறு யாரும் புகைப்பிடித்தால் கூட பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல இருக்கோம், ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம், அங்கே ஏதாவது குட்டி குட்டி வேலைகள் இருக்குது, க்ளீன் பண்ணுற வேலைகள் இருக்குது அப்படின்னா யாரும் எதுவும் சொல்லாமல் அவங்களே எடுத்து செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிளாஸ்டிக் வந்து இருந்துச்சு அப்படின்னா நானும் கொண்டு போகிறதில்ல, ஒரு வேலை யாரும் கொண்டு வந்தால் கூட அவங்கள அதை யூஸ் பண்ண விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் கேட்டலாம். வணக்கம்.
4: ஏ வணக்கம் மேடம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலேருந்து பழனி அங்கே இருக்கிறேன். சில நாள் கழித்து நலமா இருக்கீங்களா?
3: ஆ, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நலமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் சென்று உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
3: எங்களுக்கும் மிக மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க.
4: இந்த குப்பையில சுத்த சுகாதாரமா நம்ம வச்சுக்கிறது, ஒரு வீடு நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மாதிரி இந்த குப்பைகளை வந்து நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பையில போட்டுட்டு நம்ம வீட்டை சுத்தி சுத்தமாகும். இந்த மாதிரி பண்றதுல நான் எப்போதுமே நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஒரு சமூக ஆர்வலர், கண்டிப்பா வந்து நான் ஒரு வீட்டுக்கு பொது கடை இன்னைக்கு போகும்போதெல்லாம் அங்க வந்து இந்த மாதிரி யாராவது வெளியில கொட்டினா அந்த மாதிரி கொட்டிட்டு இருக்கேன் நான் பார்த்தேன்னா உடனே சொல்லுவேன், இந்த மாதிரிதான் கொட்டாதிய, அப்படியே கூப்பிட்டு உடனே அந்த அதில் கொஞ்சம் நெருப்பு வச்சு விட்டுருங்க, அந்த வந்து வாங்குறாத்த மக்கள் குப்பை மக்கள் குப்பைக்கு அதை போட்டிருக்க, இந்த மாதிரி பொது இடங்கள் அந்த மாதிரி குப்பை எல்லாம் கொட்டப்படாதுன்னா அவங்களுக்கு ஒரு என்னால முடிச்ச ஒரு சின்ன சின்ன அறிவுரைகளை நான் சொல்லுவேன்.
3: சரி,
4: அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவேன். நானே கூட இந்த இப்ப எங்க ஊர்ல ஊரணி இருக்கு, இந்த ஊரணிக்கு தண்ணி தூக்குவோம், தண்ணி ஊரன் தண்ணி தூக்கியாந்தே நாங்க புழங்குவோம் சமைக்கிறது. அங்க கூட அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து இந்த காத்துல பறந்து வந்து கடந்துச்சுன்னா நானே போய் பா எடுத்து அதெல்லாம் எடுத்து மேல கொண்டாந்து ஒரு அந்த குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க, அதுல கொண்டாந்து நான்
3: போட்டுருவேன்.
4: இந்த ஈகோ பாக்குறதுல எல்லாரும் கூட என் பிள்ளைய கூட திட்டுங்க, நீ ஏமா நீ போய் அதெல்லாம் போய் பண்றேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது இதனால ஒண்ணும் நமக்கு தப்பு கிடையாது, இதனால நம்ம ஒண்ணும் கெட்டு போறதுல ஒரு நல்ல விஷயத்த பண்றதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி நானே இந்த மாதிரி இந்த ஊரணிக்கல கடந்த பிளாஸ்டிக் எல்லாம் இதெல்லாம் கடந்தாக்க நானே அள்ளி போட்டுட்டு வருவேப்பா. அந்த மாதிரி இதெல்லாம் கடந்தா
3: சரியா சொன்னீங்க.
4: அந்த மாதிரி மற்றவங்களையும் வந்து நல்லா அந்த மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் பண்ணிக்கணும்னு நான் எல்லா சொல்றேன். எல்லாருக்குமே வந்து புளிக்கும் இந்த ஊர்ல ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொல்றது பண்றது அப்படின்னு. இது மாதிரி எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தோட நம்ம வந்து ஒரு சுத்தமா இடத்துகளையும் வச்சுக்கணும்னாக்க நமக்கு நம்ம வீடு ஊர் எல்லாமே நல்லா சுகாதாரமா இருக்கும். நோய் நொடியில இருந்து நம்ம காப்பாற்றா கொசு வராது. கொசு ஏன்னா அந்த மாதிரி இதுல தானே இந்த கொசு பரவுது, சாக்கடை நீர்
3: தாங்கலாம்
4: வருது.
3: சோ பக்கத்துல இருக்கிற
4: நம்மளும் உதவி பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் நல்லது பண்ணி நம்மளும் ஒரு நல்லதா பண்ணி மற்றவர்களுக்கும் நம்ம அதை கோபமா சொல்லாம நான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பைப்பை திரும்பி விட்டுட்டு இப்ப குடத்த வச்சுட்டு தண்ணி உள்ள தண்ணியை கொண்டு போவாங்க, தண்ணி ரெம்பி போயிட்டு இருக்கும், நானே போய் அமர்த்திட்டு சொல்றது தண்ணியை வேஸ்ட் பண்ணாங்கப்பா, அந்த இடமும் நாரி போயிருது, தண்ணி வேஸ்டா போயிருது, கொஞ்சம் லைட்டா அமர்த்தி வச்சுட்டு தூக்கிட்டு போங்க, அப்புறம் வந்து புடிங்க அப்படி இப்போ சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்களுக்கு நான் எடுத்து
3: கூறுவேன்ப்பா. நன்றி. சின்ன சின்ன விஷயங்கள், முக்கியமா இந்த தண்ணீர் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். தண்ணீர் அதிகமா வேஸ்ட் பண்றதும் தப்பு, அதே மாதிரி நீர் நிலைகள்ல குப்பைகளை போடுறதும் துணிகளை போடுறதும் வந்து ரொம்பவே தப்பான விஷயம்.

அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நேர்களே, இது வரைக்கும் நம்ம பேசினோம் ரொம்ப அழகாக ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். பொது இடங்களில் சுத்தமாக வச்சுக்க நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு நேர்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எப்பவுமே வந்து மற்றவங்க வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்ம விஷயம் குட்டி குட்டி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கும். இப்போ ஹாலிடேஸ் இருக்குது, வெக்கேஷன் இருக்குது, எல்லோரும் சுற்றுலா தலங்களுக்கு போவீங்க, எல்லா இடங்களுக்கும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி அந்தந்த இடங்களில் சுத்தமாகவும் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழுத் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத்திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்க போறீங்க மனம் விரும்புதே. மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறது எப்பயுமே சந்தோஷமான ஒரு விஷயம். அதுலேயும் நமக்கு பிடிச்ச ஒரு பாடலை யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ கேட்குறாரு, அது காத்து வாக்கில் நம்ம காதில் விழுது அப்படின்னா அது இன்னும் சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் இந்த ஒரு மணி நேரம் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களில் எனக்கு பிடிச்ச பாட்டும் வருதா அப்படின்னு ஆசையோட காத்துட்டு கேட்கறதுக்காகவும் ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 0462251112 மற்றும் 0462251133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். விருப்ப பாடல் கேட்கறது மட்டும் இல்லாமல் இடையிடையே சூப்பரான பொது அறிவு கேள்விகளும் இந்த கேள்விகளுக்கான பதிலுக்கான விளக்கங்களும் கொடுக்கறதுக்காகவும் நான் ரெடியாக இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்கு யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: முகவூர்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க மேடம்.
0: முகவூர்லேருந்து ஜோதி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: இது துள்ளாகமலம் துள்ளும் படத்திலிருந்து இந்த இசை பாடி வரும் நீளம் காற்றுக்கு உருவம் இல்லை அந்த பாடல்.
0: சூப்பர், கண்டிப்பா உங்களுக்கான அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வந்து கேள்வி கேட்கறதா சொல்லியிருந்தோம் இல்லையா?
1: கேள்வி கேட்டிருந்தீங்களா?
0: இல்ல, உங்களுக்கான கேள்வி இப்பதான் கேட்க போறேன். நம்ம பாடலை தொடர்ந்து அந்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நினைஞ்சிருங்க.
1: சரிங்க மேடம்.

0: 10:10 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம்மா, வடக்கரும்பலூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
0: மாணிக்கவாசகம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் குமரி பெண், பாடல் வந்து வருஷத்தப்பாறு 66. இந்த பாட்டு போடுங்கம்மா. நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கான பதில யோசிச்சுட்டே அந்த பாடலை கேட்டு நினைச்சிருங்க. தமிழ் மொழியின் தாய் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் தாய் என்று அழைக்கப்படும் நூல் எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. பாடல் வந்துட்டே இருக்கு குமரிப்பண் திரைப்படத்திலிருந்து.

10:15 நேயர்கள் இணைந்திருப்பது மனமிருமதி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வேண்டி காத்திருக்காங்க. வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க? மகாலட்சுமி அம்மாக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பதில் யோசிச்சிட்டீங்களா? தமிழ் மொழியின் தாய் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி நன்னூல். சரியான பதில் எதுன்னு சொல்ல முடியுமா? சரியான பதில், தமிழ் மொழியின் தாய் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியம் என்பது சரியான பதில். எப்படின்னு பார்த்தோன்னா, தமிழின் மிக பழமையான இலக்கண நூலாகவும் தமிழ் மொழியின் அடித்தள நூலாகவும் தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் கருதப்படுது. இதனால இது தமிழ் மொழியின் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் இலக்கண நூல் மட்டும் கிடையாது, தமிழ் மொழியின் எழுத்து, சொல், பொருள், இலக்கியம், அடுத்ததாவதா மனித வாழ்க்கை, இது போன்ற பல அம்சங்களை இந்த நூல் விளக்குது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்னு தொல்காப்பியம் 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை முறைகள், காதல், வீர வாழ்க்கை, சமூக பண்பாடு ஆகியவற்றை இந்த நூல் விளக்குது. இந்தியாவில் முதல் பேசும் படம் எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 10:22 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் கேள்விகள் கேட்டுட்ருக்கோம், பதிலோட விளக்கத்தையும் சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்தியாவின் முதல் பேசும் படம் எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லவும், தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கவும் யார் எங்கே இருந்து காத்துட்ருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நாங்கனையிலேருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், பிரம்மா படத்தில் வந்து எங்கேயும் இவள் அப்படின்னு ஆரம்பிக்கும் மேடம்.
0: கண்டிப்பாக சார், அந்த பாடல் கொடுத்துடலாம். கேள்விக்கான பதில் யோசிச்சிட்டிங்களா? இந்தியாவின் முதல் பேசும் படம் எது? ஆப்ஷன் ஏ ஆலம் ஆரா, ஆப்ஷன் பி ராஜா ஹரிச்சந்திரா.
1: மேடம் ரெண்டாவது இந்த ஆலம் இல்லை, ராஜா ஹரிச்சந்திரன் ஒரு மாதிரி.
0: சரி சார், முயற்சி தமைக்கு நன்றி. சரியான பதில் வந்து ஆலம் ஆரா.

இந்தியாவின் முதல் பேசும் படம் எது அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் ஆலம் ஆரா. 1931 வருஷம் மார்ச் மாதம் 14 வெளியான ஆலம் ஆரா திரைப்படத்தை அர்தேஷிர் ராணி இயக்கி தயாரிச்சிருந்தாங்க. ஆலம் ஆரா திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்திய திரைப்படங்கள் எல்லாமே மௌன படங்களாக இருந்தது. அதாவது படங்களில் காட்சி மட்டும் இருக்கும், உரையாடல் இருக்காது, பின்னணியில் இசை மட்டும் இசைக்கப்படும். ஆனால் ஆலம் ஆரா திரைப்படம் முதன்முறையாக நடிகர்களுடைய குரல், உரையாடல்கள், பாடல்கள், இசை, இது எல்லாத்தையும் ஒரே திரைப்படத்தில் இணைச்சது. இதனால இந்திய சினிமாவில் ஒரு புதிய காலம் தொடங்குச்சுன்னே சொல்லலாம். ஆலம் ஆரா திரைப்படம் அனைத்து இந்திய மொழிகளையும் பேசும் திரைப்படங்கள் உருவாக வழிவகுத்தது. தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் தொடக்கமாக கருதப்படுது இந்த திரைப்படம். 1913 வெளிவந்த ராஜா ஹரிச்சந்திரா இந்தியாவின் முதல்

முழு நீள திரைப்படம், ஆனால் அது பேசும் படம் கிடையாது, மௌன படம் அப்படிங்கிறதுனால சரியான பதில் ஆலம் ஆரா. ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிற்காக தனிநபர் தங்க பதக்கம் வென்ற முதல் வீரர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னு யார் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக தனிநபர் தங்கப்பதக்கம் என்ற முதல் வீரர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கான பதிலையும் சொல்கிறதுக்காகவும் யார் காத்துட்ருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன் உடையாம்பிள்ளிலிருந்து.
0: உடையாம்பிள்ளி சுபா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தலைவாசல் படத்துலேருந்து உன்னை தொட்டு தென்றல் என்று வந்திருக்கான்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக காற்றலையில வர காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: ஆமா மேம், ஆப்ஷன் மட்டும் சொல்லிருந்தேன்.
0: ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்காக தனிநபர் தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரர் யாருன்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ அபினவ் பந்த்ரா, ஆப்ஷன் பி நீரஜ் சோப்ரா.
1: ஆப்ஷன் ஏ
0: அபினவ் பந்த்ரா தான் சரியான பதிலா?
1: ஆமா
0: கரெக்ட், சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. இந்தியாவின் புகழ்பெற்ற துப்பாக்கிச் சுடுதல் வீரர் அபினவ் பந்த்ரா 2008 ஆண்டு சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற 2008 ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இறுதிச் சுற்றில் மிக துல்லியமாக சுட்டு 700.5 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்தார். இந்த சாதனையின் மூலமாக ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவுக்காக தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் அபினவ் பந்த்ராக்கு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி இந்தியா ஹாக்கி போன்ற குழு விளையாட்டுகளில் தங்கம் வென்றிருந்தாலும் ஒரே நபராக தங்கம் வென்ற சாதனை யாருக்குமே கிடைக்கல. மேலும் இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் மற்றும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிச்சது. நீரஜ் சோப்ரா 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றார். ஆனால் அவர் இந்தியாவின் முதல் தனிநபர் தங்கப்பதக்க வீரர் கிடையாது. இந்தியாவின் முதல் தனிநபர் தங்கப்பதக்க வீரர் அப்படின்னா அது அபினவ் பந்த்ரா தான். நிகழ்ச்சியில் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புத்தேன் நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவும் யார் எங்கேருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களாப்பா?
0: ஆ, நல்லா இருக்கேம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு காவலன் படத்துல பாட்டு போட்டு விட்டுருங்கப்பா.
0: என்ன படத்துல இருந்துமா?
1: காவலன்.
0: கண்டிப்பாக அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். சரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஒன்று, ஜென்ரல் சேல்ஸ் டாக்ஸ். இந்த ரெண்டுல சரியான பதில் எதுன்னு சொல்லுங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஜென்ரல் சேல்ஸ் டாக்ஸ். இல்லை, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தான் சரியான பதில். ஜிஎஸ்டிக்கான விரிவாக்கம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி என்பதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். பொருட்கள் மற்றும் சேவை வரி அப்படின்னு தமிழில் சொல்லப்படுது. இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் விதித்த பல்வேறு மறைமுக வரிகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வரிமுறை தான் இந்த ஜிஎஸ்டி. இந்தியாவில் ஜிஎஸ்டி 2017 July 1 முதல் அமலுக்கு வந்தது. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு தனித்தனி வரிகள் இருந்துச்சு. அதாவது வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுக்கப்புறமா சேவை வரி, கலால் வரி, நுழைவு வரி, பொழுதுபோக்கு வரி. இவ்வளவு வரிகள் இருந்ததுனால வணிகம் சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை எளிமைப்படுத்துறதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. நாடு முழுவதும் ஒரே வரிமுறை கொண்டு வருதல், இரட்டை வரி விதிப்பை குறைத்தல், வணிகத்தை எளிதாக்குதல், வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல், இந்த மாதிரியான முக்கியமான நோக்கங்களுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. காவலன் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நேரம் காலை 10:42. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க? சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, கால்பந்தில் உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டேன், நினைச்சிருங்க.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 10:47 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக சாத்தூர்ல இருந்து தங்கவேலு. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா. கோமதி நாராயணம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்குமா, நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: அதுதான் முக்கியம். எனக்கு வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இருந்துமா, நம்ம லதா ரஜினிகாந்த் அம்மா பாடிய பாடல் வந்து ஒரு அற்புதமான பாடல். நல்ல ராகத்தோட கடவுள் உள்ளமே கருணை இல்லமேங்கிற பாட்டை அனைவருக்காக ஒளிபரப்பு பண்ணுங்கம்மா.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சிக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மேலாரத்துல இருந்து ஜெய்குமார் பேசுறேன் மேடம்.
0: சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உல்லாச பறவைகள் படத்துல இருந்து ஜெய்வீகர் ராகம்.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: ஆமா.
0: அதாவது கால்பந்தில் உலகக்கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது அப்படிங்கிறதுக்கான கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி ஜெர்மனி.
1: ஜெர்மனி.
0: சரியான பதில் பிரேசில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. கால்பந்தில் உலகக்கோப்பையை அதிக முறை வென்ற நாடு பிரேசில். 1958, 1962, 1970, 1994, 2002 அப்படின்னு 5 முறை ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்றிருக்கு பிரேசில். இந்த சாதனையால் உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் இடத்துல இருக்கிறாங்க. பிரேசிலில் கால்பந்து ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது, அது மக்களுடைய வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் கால்பந்து விளையாட தொடங்கிறதுனால உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கிறாங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேர்களை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்கள் பற்றி கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி எந்த திட்டம் பற்றி கேட்க இருக்கிறோம் அப்படின்னா அப்னாக்கர் திட்டம் பற்றி தான் கேட்க இருக்கிறோம். ஒரு நாட்டில் உண்மையான வளர்ச்சி அப்படின்னா அது என்னதுன்னு பார்த்தோம்னா கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்பு இந்த அப்னாக்கர் மூலமாக கிடைக்குது. அப்னாக்கர் அப்படின்னா தமிழில் நமது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவற்றோரை மீட்பதில் பெரும் பங்காற்றுகிறது. இத்தகைய தனிப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் தன்னிச்சையாக இயங்கினாலும் அவற்றின் வெற்றிக்கும் விரிவாக்கத்திற்கும் அரசாங்கத்தின் ஆதரவு மிக அவசியமான ஒன்றாகும். அந்த ஒரு திட்டம் தான் அப்னாக்கர். இது ஸ்ட்ரெயிட்டா அரசோட திட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தொண்டு நிறுவனங்கள் பண்ற இந்த விஷயத்துக்கு பேக் போனா அரசு திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆண் பாவம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களே இசையமைத்து பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் அப்னா கர் திட்டம் குறித்து தான் கேட்டுட்ருக்குறோம். நமது இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். ஆதரவற்றோரை அவங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வீடு வழங்கி அவங்களுக்கு சரியான விஷயத்தில் எல்லாத்தையுமே, இப்போ ஆதார் கார்டிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சரிவர அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற திட்டம் தான் இந்த அப்னா கர் திட்டம். இதில் முதன்மையாக இருக்கிறது அவங்களுக்கு தங்கும் இடம், அதை வந்து சுகாதாரமாக அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கோலா இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது இடவசதி மற்றும் நிதி, இது ரெண்டு தான் அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கு. பல மாநிலங்களில் அப்னாகர் இல்லங்கள் தொடங்குவதற்கு அரசாங்கமே அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களை வழங்குகிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு வந்து இதற்கான இடங்களை ஒதுக்கியிருக்காங்க. மேலும் மத்திய மற்றும் மாநில அரசின் சமூக நல வாரியங்கள் மூலம் வழங்கப்படும் நிதி உதவி அடிப்படை வசதிகளை மேன்மைப்படுத்த உதவுகிறது. என்னதான் இது வந்து தொண்டு நிறுவனம் செய்கிறாங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு

தேவையான நிதி உதவியாக இருந்தாலும் சரி, இட வசதியாக இருந்தாலும் சரி, அரசு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக சித்ரா எஸ்பிபி பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க இளையராஜா இசையில். நேரம் சரியாக முற்பகல் 11:10 ஆயிட்டிருக்கு.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநாள் வெளி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. எனது இல்லம் அப்னா கார் திட்டம் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஆதரவற்றவங்களுக்கு வந்து சரியான வீடும் அவங்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு இடமும் அமைத்து தரதான் இந்த அப்னா கார் திட்டத்தின் முதல் நோக்கமாக இருக்குது. இங்கே வந்து ஆதரவற்றவர்களை வீதிகளிலிருந்து மீட்கும் பொழுது காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் பங்கு மிக முக்கியமாக இருக்குது. இப்போ அப்னா கார் மீட்பு குழுவினர் வந்து காவல்துறையுடன் இணைந்து தான் செயல்படுறாங்க. யாரை மீட்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு வந்து சரியான ஆதாரற்றை போன்ற அடையாள சான்றுகள் பெற்று தருவதிலும் அவர்களை மீண்டும் குடும்பத்துடன் சேர்ப்பதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகளையும் அரசு நிர்வாகம் வந்து பெரும் துணையாக இருக்கிறது. என்னதான் வந்து தொண்டு நிறுவனங்கள் பண்ணாலும் கூட வந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி உள்ளூர் நிர்வாகம் இருந்தாலும் சரி அவங்க இந்த விஷயத்துக்கு மிகவும் வந்து உதவிகரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான அடையாள சான்றுகள் வாங்கி தரதுலையும் சரி சட்டப்பூர்வ நடைமுறை எதுவும் பண்ணணும் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி எல்லாத்துக்குமே அரசு நிர்வாகம் பெரும் துணையாக இருக்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் பரிசு திரைப்படத்திற்காக SPB S. ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 11:17 ஆயிற்று.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி,
7: நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில அப்னாகர் திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆதரவற்றவர்களுக்கு வந்து சரியான வீடும் அவங்களுக்கு சுகாதாரமான பாதுகாப்பான வசதியும் அமைச்சு தரதான் இந்த திட்டத்தின் முதல் நோக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பல தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் இத்தகைய இல்லங்களை நடத்தி வருகிறாங்க. இங்கு தங்குபவர்களுக்கு உணவு, மருத்துவ வசதி மற்றும் வாழ்வாதார பயிற்சிகள் இது எல்லாமே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த உணவு மருத்துவ வசதியில் வந்து ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ கைவிடப்பட்ட நிலையில் வருபவர்களுக்கு புதிய மறுவாழ்வு தருவதே இதன் முதல் நோக்கமாக இருக்குது. மனித நேயமே கடவுள் என்பதை இத்தகைய இல்லங்கள் நிரூபிக்கின்றன

இங்கே வந்து தங்கியிருப்பவர்களுக்கு வந்து தேவையான மருத்துவ சிகிச்சைகளை அரசு மருத்துவமனைகள் மூலம் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இவங்களுக்கு எதுவும் தேவைப்படுது, சிகிச்சை அவசியம், மருத்துவ சிகிச்சை அவசியமாக எதுவும் தேவைப்படுது அப்படின்னா இவங்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அரசு வழங்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்கள், இது எல்லாமே இந்த இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட சுமையை குறைக்க ரொம்பவும் உபயோகரமாக இருக்குது. மேலும் வந்து முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு ஓய்வூதிய திட்டங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா அந்த இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சென்றடையறதுக்கு எவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு போய் சேர முடியுமோ அந்த அளவுக்கு அரசு முனைப்பு காட்டுகிறது. இது எல்லாமே அங்கே உள்ள மக்களுக்கு, அங்கே அந்த வீட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்கிற வகையில் மருத்துவம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து அந்த மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்து இருக்கு, எனக்குள் ஒருவன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க, இளையராஜா இசையில். நேரம் சரியாக முற்பகல் 11:26 ஆயிற்று.

நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி, இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில அப்னாகர் திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அதாவது ஆதரவற்றவர்களுக்கு சரியான பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு இல்லம் வந்து அமைத்து கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறதான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமா இருக்கு. அரசாங்கம் வந்து இத்தகைய அமைப்புகளை முறையாக பதிவு செஞ்சு கண்காணிச்சுட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, அதன் மூலமா தான் அவங்களுக்கு சரியான வெளிப்படைத்தன்மை இருக்கும், அதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகள் விருதும் கொடுக்குறாங்க. அதாவது சிறப்பாக செயல்படுவாங்க இல்லையா அப்னாகர் திட்டம், அந்த கிளைகளுக்கு வந்து சரியாக வந்து விருதுகளும் வந்து மாநில அரசு கொடுத்துட்ருக்காங்க. இதனால் பொதுமக்களிடையே அந்த கிளைகளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் பண்ணுறாங்க. வீடு அப்படிங்கிறது வெறும் தங்குமிடம் மட்டும் கிடையாது, அங்கே வந்து அமைதி தரும் ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு இந்த அப்னாகர் திட்டம் ஒரு புதிய வசந்தத்தை தான் கொடுக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வாக்குக்கு இணங்க உலகமே நமது குடும்பம் அப்படின்னு நினைத்து தான் இந்த அப்னாகர் திட்டம் வந்து இன்றும் செயல்பட்டு வருகிறது. அந்த திட்டத்துக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறது நமது கடமையாகவும் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். ஜானி திரைப்படத்திற்காக SPB பாடியிருக்காங்க இளையராஜா அவர்களின் இசையில். நேரம் சரியாக 11:30 மணி ஆயிற்றுக்கு.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நேரம் சரியாக முற்பகல் 11:38 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் அப்னாக்கர் திட்டம் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அரசாங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனையும் நேரடியாக சென்று முடியாத நிலையில் தான் இந்த அப்னாக்கர் போன்ற அமைப்புகள் வந்து செயல்படுகின்றன. இவங்க வந்து ஆதரவற்ற மக்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, அந்த பக்கம் அரசாங்கம் கிட்டேருந்து உதவியும் வாங்கிப்பாங்க. உதவி வாங்கிட்டு இவங்களால் முடிஞ்சதையும் செஞ்சு ஆதரவற்றவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான சுகாதாரமான இடம் கொடுக்கறதோட அவங்களுக்கு தேவையான உதவிகள், அவங்க வாழ்வாதாரம் மேல்மேலும் இருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த சிகிச்சை சார்ந்த எதுவும் உதவி தேவைப்படுதா, அவங்களுக்கு தேவையான ப்ராப்பரான சான்றிதழ்களாக இருக்கட்டும், அடையாள அட்டைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அரசாங்கக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறு வாழ்வே அமைச்சு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த அப்னாகர் திட்டத்தின் நோக்கமாக இருக்குது. இந்த அமைப்புகள் வந்து செயல்படுற விஷயமும் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை கண்ணோட்டமாக வச்சு தான் பண்ணுறாங்க. அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் இந்த ஒருங்கிணைந்த செயல்பாட்டே யாரும் தனியாக இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்கி ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்குறது தான் முதல் நோக்கமாக வச்சிட்ருக்காங்க. யாரும் தனிமையாக இல்லை.

உதவ ஆள் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க, மனித நேயமே கடவுள் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிக்கோளாக கொண்டு இந்த மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தான் இந்த அப்னாக்கர் திட்டம் நோக்கமாக இருக்குது. தொண்டு நிறுவனங்கள் பண்ணுறாங்க, ஆனால் உதவிகள் அரசாங்கம் வந்து கொடுத்துட்ருக்கு. சிறப்பாக செயல்படுற தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து அப்னாக்கர் திட்டம் மூலமாக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருதுகளும் கொடுத்து அவங்கள கௌரவிச்சுட்டு தான் இருக்குது. நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க, முத்துலிங்கம் இந்த பாடலை எழுதியிருக்காங்க இளையராஜா அவர்களின் இசையில். நேரம் சரியாக முற்பகல் 11:40 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நேர்களை, இதுங்கள் ஆகாஷ்வாணி திருநான் வெளி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க வெளிச்சம் நிகழ்ச்சியில் அப்னாக்கர் திட்டம் குறித்து. அடுத்து மிக பயனுள்ள தகவல்கள் தான் கேட்க இருக்கிறீங்க. முதல் தகவல் என்ன கேட்க இருக்கிறோம் கோமதி?
1: நம்ம சுற்றி நடக்கிறதுல நமக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் தான் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 4 மாவட்டங்களில் கனமழை. என்னடா இது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க, ஒரே மழையாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. அந்த அளவுக்கு மழை கொட்டி தீத்துருச்சு. ஸோ புதுச்சேரியில் இன்னைக்கும் நாளைக்கும் இடி மின்னலோட மிதமான மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மே மாதம் 15 வரைக்குமே இந்த மழை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் கோடை வெயில தணிக்கிறதுக்காக எங்கேயாவது குளிர்ந்த இடத்துக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஊரே அப்படி ஆயிடுச்சு. ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.
0: மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பாதுகாப்பாக அதே மாதிரி இந்த கோடை மழையும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. பாடல் வந்துட்டே இருக்கு. மௌனராகம் திரைப்படத்திற்காக S. ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசையில்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. உள்ளூர் தகவலும் மிக முக்கியமான தகவல்களும் கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்து
1: 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதி வரப்பு இருக்கிறதுனால கடந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலியில் ஊத்துமலை பகுதியில் 170 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அதிகபட்சமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென் தமிழக கடலோர பகுதியில் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றதுனால மீனவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இந்த மாதிரி சூறாவளி காற்று மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மழை காத்து இதனாலே நமக்கு வந்து மீனவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எப்பயுமே அறிவுறுத்துவாங்க.
0: ஆமாம்.
1: ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கோடை மழை நீங்கள் சொன்ன மாதிரி இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
0: நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வெக்கேஷன் டைம், எல்லோரும் வந்து வெளியூருக்கு போவீங்க இல்லை பக்கத்தில் இருக்க ஃபால்ஸுக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய எண்ணம் இருக்கும். அது மாதிரி போகும்போது ஒரு சில விஷயம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் போகிற குளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அருவிகள் வந்து அன்னைக்கு அனுமதி கொடுக்குறாங்களா குளிக்கிறதுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு.
1: கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம கிளம்பும் போது பார்த்துருப்போம் மழையே இருந்திருக்காது, பட் அந்த ஊரில் மழை இருந்திருக்கும், நம்ம குளிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு முன்னாடி விட இப்போ இணைய வசதியிலே எல்லா விஷயமும் நம்ம கையடக்கத்திலேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வர்றது நல்லது.
0: எஸ், இந்த வெக்கேஷனை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். நேர்களே, இதுவரைக்கும் வெளிச்சம் நிகழ்ச்சியில் அப்னாக்கர் திட்டம் குறித்தும் உள்ளூர் தகவல்களும் கேட்டீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நேர்களே, நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிறைவான பாடலும் கேட்க இருக்கிறோம். சின்னவர் திரைப்படத்துல இருந்து.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிலைப்பண்பலை 102.6 லைன் உங்களுக்காக காத்துட்டு இருக்க நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சியும் நேரமும் சொல்ற நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மற்றும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்ன, இது பற்றி தோழிகள் நேரலையில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்னைக்கு பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் மண் பாத்திரங்களும் மங்காத பயன்களும் தகவல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் சொல்றாங்க ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் முஜுலி தீவு பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3:02 குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 4:02 பொதிகை தும்பி நேரலை. 5:02 வானவில். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரையிசை. 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். இன்றிரவு 7:25 நம்மை சுற்றி. 7:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் அ கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் இடம்பெறும். 8:05 குக்கோ நேர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முல்லை திணையில் முப்பொருள் அமைவு பற்றிய தகவல்கள் கேட்கலாம். இன்றிரவு 10:00 தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக நேர்களே. அதனால நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை எப்பனாலும் கேட்டு ரசிக்கலாம். உங்க மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பனாலும் எங்கனாலும் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். தோழிகளே, ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம் தெரியுமா? தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்னென்ன. வேகமாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது இல்லையா? அதில் நம்மளுக்கு என்னெல்லாம் மாற்றம் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்திருக்கு, நல்லதா கெட்டதா, அதனால் உங்களுக்கு நன்மையாக தீமையாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நேரலையில் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 256-1132 மற்றும் 256-1133. இணைப்பு எண் 0462. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 12:11.
2: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி,
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி
8: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நீர்களே, இப்போ ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: சிந்து,
1: ஆ
0: என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க?
1: நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம், நேர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா,
0: அதனால இல்லையா? சரி, நாம் இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கோம்.
1: நிறைய விஷயம் மாறி இருக்கு இல்லையா.
0: இன்னைக்கே நம்ம வாழ்க்கையை நினச்சி பார்க்காத அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள், அதுவும் பொதுவாக பெண்களுடைய லைஃப்பில் நிறைய வேலையை வந்து ஈஸியாக்கியிருக்கு. இது பற்றி தான் தோழிகள் இன்றைக்கு நம்ம கிட்ட நேரலையில் பேச இருக்கிறாங்க. அவங்க அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க.
1: அவங்க அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைன்னா 2551133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா, மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. முதல் நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிநேகிதிகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிநேகிதிகள்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: சூப்பரா இருக்கும்
2: மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெருமாள்புத்தூர்ல இருந்து கோமதி நமச்சிவாயா.
0: நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன். அதாவது இத்தனை நாள் கொஞ்சம் மெலிஞ்சுட்டேன் பேசாதனால.
1: அடடா,
0: பேசாத சோகத்துல மெலிஞ்சிட்டீங்க போல இருக்கே.
2: 12 மணி ஆனா கை துருதுருங்கும். அதுக்கப்புறம் பேசணும். இந்த 2 மாசமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோன்னு வைங்க, எல்லா சிநேகிதிகளுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரி, நிகழ்ச்சிக்குள்ள வந்துருவோம். சிநேகிதிகள் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது டெக்னாலஜி வளர்ந்ததுல வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது, வரவே இருக்குது. மிக்ஸி தாங்க, திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, அப்பம் எல்லாம் தேங்காய் எடுத்து போட்டு தேங்காய் திருவி வச்சாதான் அம்மியில வச்சு அரைக்கலாம். அவங்கள வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டே கடக்கடன்னு உள்ள வந்து பச்சை மிளகாய் தேங்காய் 2 துண்டை போட்டு இது பண்ணி 2 சுத்து அந்த தாளிக்கிறதே அந்த இது அரைச்சு முடிச்சிருது. அப்ப நீட்டு அழகா சந்தோஷமா நம்ம வந்து சட்னி வச்சு தோசிட்டு போட்டிருக்கோம்.
0: சரி கோமதிமா, இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இந்த மிக்சியில அரைக்கிற டேஸ்ட், அம்மியில அரைக்கிற டேஸ்ட் வந்து மிக்சியில வராது அப்படின்னு, அதை பத்தி என்ன சொல்றீங்க?
2: மேடம்,
0: ஏதாவது
2: ஒரு இடத்துல ருசி எல்லாம் பார்க்க கூடாது. இந்த மிக்சியில அரைக்கிற

0: அந்த டேஸ்ட் பழகி போயிட்டு
1: பழகிடுச்சு. மறுபடியும் அம்மி எடுத்து வராதீங்கன்னு சொல்றீங்களா?
0: அம்மி எடுத்தா நம்ம நேரம் போயிருது.
2: ஆமா,
0: அதாவது நம்ம அம்மிய கழுவி அந்த இதை அரைச்சு அதை வலிச்சு அதுக்குள்ளேயே என்ன, நிறைய வீடுகள்ல மிக்சியில அரைச்சிட்டு அதுலயே தாளிச்சு போட்டு மிக்சி கப்படே வந்து பரிமாறாங்க.
2: இல்ல நீங்க சொன்னீங்கல்ல தேங்காய் துருவுறது கூட
0: போக முடியாது மேடம், இதுக்கு டைனிங் டேபிளுக்கு மிக்சிய கொண்டு போயிடலாம்.
1: அத பவுலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்சியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி மனம்.
0: தப்ப 2-in-1.
2: ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த தேங்காய் துருவுறது சொன்னாங்கல்ல அம்மியில
1: அரைக்கிறது,
2: அம்மியில அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவுறது ரொம்ப கஷ்டம், மிக்சினா அப்படியே எடுத்து போட்டலாம் அப்படின்னு. ஆனா இப்ப தேங்காய் துருவுறது கூட மிஷின் வந்துருச்சு, அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு.
1: சூப்பர். அடுத்த தோழி கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம். எங்க அம்மா சிந்துசலா மாட்டையும் எங்க அம்மா, அவங்க பேர்
2: லிஸி.
3: வார்த்தை
1: வர மாட்டேங்க, சிரிப்பு மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி சரி, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தொழில்நுட்ப வளர்ச்சியால நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் பத்தி பேசிருக்கோம், நீங்க சொல்லுங்கம்மா உங்களோட கருத்து.
3: அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நம்ம கூட வாழ்க்கையில வந்து கேட்டீங்கன்னா உடம்பு ஃபர்ஸ்ட் வம்பா போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வயசானவங்க நம்ம அம்மா மாதிரி நம்ம பாட்டி மண்ணா அம்மில இருந்து அரைப்பாங்க, கையால துவப்பாங்க. இப்ப நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்துச்சு, அதனால நமக்கு உடம்பு ஒண்ணுமே ஒத்துழைக்க
2: மாட்டேங்குது.
3: இடுப்பு வைக்கிறதுக்கு பாருங்க, குடத்தை வைக்கிறதுக்கு இடுப்பே இல்ல. இடுப்புல
1: பிரச்சனை எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க.
3: பள்ள நடக்குமா இப்ப இடுப்புல பள்ளமே, இது குடத்தை வந்து கீழே வருது.
1: பாத்தீங்களா, தொழில்நுட்ப வளர்ச்சியால அப்ப வந்து நிறைய தீமைதான் வந்திருக்கு அப்படி சொல்றீங்களா?
3: அதாவது ஒரு துட்டு இருக்கு, அந்த துட்டுக்கு வந்து பின்புறமும் இருக்கும் முன்புறமும் இருக்கும், என்ன நன்மையோ அதை எடுத்துக்கணும். அதான் எல்லாமே நமக்கு இருக்கும், ஆனா நம்ம ஒரே அந்த எந்த ஊட ஊட நம்ம அப்பப்போ ஏதாவது நம்ம செஞ்சு இருந்து உட்கார்ந்து இருப்பு பழைய போட்டு சோப் போட்டுக்கணும். அப்ப நமக்கு தெரியாதுன்னா கொஞ்சம் வாஷிங் மிஷின் போட்டுக்கிறோம். சின்ன சின்ன உருப்படி எதை கையால சோப்பிட முடியுமோ அதை நம்ம இருந்து உட்கார்ந்து
1: சோப்பிடுக்கிறோம்.
3: ஒண்ணே செய்யாது, நல்லா இருக்கும்.
1: நன்றிமா, நன்றிமா.
2: எல்லாமே டெக்னாலஜி நம்பி இருக்காம நம்மளும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு பீமாமா சொல்லியிருக்காங்க.
1: உடல் உழைப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலயுமே வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம உடல் உழைப்பு அப்படிங்கிறது தேவைதான் இல்லையா?
2: ஆமா.
1: ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது, அவங்க சொன்ன மாதிரி நன்மைன்னு ஒண்ணு இருந்தா தீமையும், நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுலாம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் மேல போயிட்டு இருக்கா கீழே போயிட்டு இருக்கான்னு. அதனால தோழிகளே தொடர்ந்து நிறைய பாயிண்ட்ஸ் யோசிச்சுட்டு வாங்க. இப்போ பாடல் கேட்கலாம். பிரியமான தோழி படத்துல இந்த பாடல் வந்துட்டு இருக்கு பா. விஜய் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமார், இசையில கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதே நிகழ்ச்சி. ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அதனால் நீங்கள் பார்த்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஸ்நேகிதிகள்கிட்ட கேட்டுட்ருக்கிறோம். நிறைய பேர் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கொஞ்சம் இதனால் வந்து நிறைய பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்.
1: வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இது பேசுறீங்க?
2: நான் துர்கா பேசுறேன், திருவேங்கடாபுரத்துல.
0: என்னமா?
2: திருவேங்கடாபுரத்துல இருந்து துர்கா பேசுறேன்.
0: துர்கா, சொல்லுங்க. துர்காமா,
2: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். துர்கா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: ஆமா, பேசிருக்கேன்.
1: பேசிருக்கீங்க, சரி. இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, கேட்டுட்டு இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா. அப்போ
2: தொழில்நுட்ப வளர்ச்சியினால நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு.
1: சரி,
0: என்னங்க பொதுவா சொல்லிட்டு போயிட்டீங்க? அப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம்.
1: சரி, உங்களோட டெய்லி லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும்ல டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கறனால, அது என்னென்ன, அது பத்தி ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிருங்க.
2: இப்ப கடைக்கு போனா கூட நம்ம நேர்ல போய் தான் வாங்கணும். இப்ப போன்லயே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி விதவிதமா பார்த்து.
1: சரிம்மா, உங்க வானொலி ஒளி அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா தெளிவா இருக்கும் உங்களுடைய பேச்சு.
2: இப்பெல்லாம் கடைக்கு இப்ப நேர்ல போக வேண்டிய அவசியமே கிடையாது.

0: மாதிரி அது மாதிரி நிறைய பாத்துக்கலாம். அங்க போய் அலைச்சல் மிச்சம் நிறைய, அதாவது விதவிதமா பாக்கலாம்ல,
1: நிறைய வெரைட்டி பார்த்து சூஸ் பண்ணலாம் இல்லையா.
0: ஆமா சார், சாப்பாட்டுல இருந்து ட்ரெஸ்ல இருந்து நகை எல்லாமே வாங்கிக்கலாம்
2: சொன்னேன்.
0: அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தானே.
2: கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க.
0: ஆனா அதனால என்ன கெட்டு போச்சுன்னா, போய் ஒரு ரிலாக்ஸா போயிட்டு வர அந்த டைம் எல்லாமே இதாயிருக்கும்.
2: சரி, ஓகே. துர்காமா வந்து அப்படியே வாழ்ந்து பார்த்துட்டு ஒரு பக்கம் விரக்தி ஒரு பக்கம் ஹாப்பினஸ் அப்படின்னு, வெளியில போக வேண்டாம் இருந்தாலும் அந்த போற டைம் வந்து நாங்க மிஸ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க.
1: சரி, அடுத்த தோழி என்ன சொல்ல
2: கேட்கலாம். வணக்கம். ரெண்டு அம்மாவும் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன். நான் எப்பவும் உங்க உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருந்து போயிடுச்சு தூ நாங்க எல்லாரும் வந்து. நீங்க எப்பவும் பாட்டு கேட்க நாங்க கேட்டுக்கிட்டே
1: இருக்கணும்ல.
3: ஆர்வம் இல்லன்னு சாந்தி.
2: சாந்திமா, சரி சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நன்றி.
1: சிந்து, நிறைய வந்து தோழிகள் நம்ம கிட்டே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா. ஒரு காலத்துல தகவலை வந்து ஒரு நாட்டிலயோ இல்ல வேற இடத்துல இருக்கவங்க கிட்டயோ சொல்லணும் அப்படின்னா சில பல நாட்கள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க கூட ஈஸியா டக்குன்னு ஒரு நொடியிலே ஸ்கிரீன்ல அவங்க ஃபேஸை பார்த்துட்டே பேசக்கூடிய வசதி கூட நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனா தூரம் அப்படிங்கறது இன்னைக்கு வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. தூரம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா.
2: இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து முன்னாடிலாம் சமைப்பாங்க இல்லையா, எங்கள் பாட்டி இப்படி சமைச்சாங்க, எங்கள் அம்மா அப்படி சமைச்சாங்க, நான் இப்படி சமைக்க அப்படி தான் சமைச்சிட்டு இருந்தோம். இப்போ இது கேரளா டிஷ் தெரியுமா, ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நார்த் இந்தியாவிலலாம் இது நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எந்தெந்த ஊரில் இருக்கிற விதவிதமான விஷயங்கள்லாம் நம்ம சமைச்சு வீட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை பழகிட்டும் இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயம் வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால தான் நிறைய
1: அதனால நிறைய பேர் சமையல் கூட ஈஸியா கத்துக்கிறாங்க. அதுவும் நிறைய வெரைட்டியான டிஷ் கூட, நீங்க சொன்ன மாதிரி இது கேரளா டிஷ்பா, இது ஆந்திரா டிஷ்பா, இது ஆவக்கவுர்கா, இந்த மாதிரி ஸ்பெஷலா நிறைய பெயர்களோட நம்மளுக்கு விதவிதமா வந்து நம்ம ட்ரை பண்றோம். அது கூட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம வந்து தோழிகள் கிட்ட பேசலாம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு பாடல். ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு மணி சர்மா இசையில உன்னி மேனன் பாடியிருக்காங்க. பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கும். இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நேரம் 12:33 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்ன, இதை பற்றி தோழிகள் நேரலையிலே தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. சிந்து, அடுத்த தோழியை சந்திக்கலாமா?
1: சந்திச்சிடலாம்.
0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
2: தொழில்நுட்ப
0: வளர்ச்சியால என்னென்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கு, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க?
2: ரொம்ப மாற்றம் தான் மேடம். இதுக்கு முன்னாடி எல்லாம் மாவுலாம் அரைக்கணும் அப்படின்னா வருஷத்துல எங்க வீட்டுல எல்லாம் நாளே வாட்டிதான் அரைப்பாங்க. எப்படின்னா இந்த ஆட்டோரல்ல வச்சு அரைப்பாங்க. அப்போ நம்ம வந்து வருஷத்துல இந்த அம்மங்கோட டயத்துல மட்டும்தான் நாங்க வந்து அரைப்போம். இப்ப வந்து அப்படி இல்ல, உடனே வேணும்னா ஒரு கப் மாவு வாங்கி அந்த அளவுக்கு வாசி வச்சு சாப்பிட்டு சாப்பிடலாம்.

0: இல்லை மாவு அரைக்கிறது இப்போலாம் ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் மாவு வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க, அந்த அளவுக்கு ஈஸி
1: ஈஸி
0: ஆயிடுச்சு.
1: ஆயிட்டு வீட்டில் கூட கரைக்க வர்றது கிடையாது, அந்த அளவுக்கு டெஸ்ட்லாம் நினைச்சு பெருசாயிட்டுல.
2: பெருசாயிடுச்சு,
1: எங்கனாலும் கிடைக்குது. ஒரு கப் மாவு வாங்கினாலும் 30 ரூபா அதனால வாங்கி இந்த இதுக்கு முன்னாடி தோசை இட்லி எல்லாம் பாக்கணும்னா வருஷத்துல எங்க ஊர்ல எல்லாம் 4 வாட்டி 3 வாட்டி அப்படிதான் பாக்க முடியும்.
2: வேலையெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சீத்தம்மா சொல்லிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா மேடம்,
2: நன்றி நன்றி நன்றி. சிந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மைதான். முன்னாடி சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா,
0: பண்டிகை காலங்கள்ல தான் அந்த மாதிரி இட்லி இட்லி தோசை இருக்கும்.
2: ஏன்னா அது வந்து அந்த மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு
0: பெரிய ப்ராசஸ்,
2: பெரிய ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்றதை விட ஒரு டாஸ்க், ஹெவி டாஸ்க், சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நிறைய திரைப்படங்களை கூட நம்ம வந்து வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆட்டுறது அப்படிங்கிறது எல்லாராலும் முடியாது, இன்னைக்குள்ள ஜெனரேஷனால முடியவே செய்யாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வந்து ஒரு ஹெவி ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தோழி என்ன சொல்றான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
3: பழையப்பட்டியிலிருந்து செல்வகனிமா.
2: செல்வகனிமா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பிஸியா?
2: நல்லா இருக்கோம்மா, சொல்லுங்கம்மா.
3: டெக்னாலஜி வளர்ந்ததெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தாம்மா. இருந்தாலும் அது வந்து இந்த பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்து போறது நமக்கு கொஞ்சம்
0: கஷ்டம்தான்.
3: இப்ப போனு எங்க இருக்க இடத்துல போன் பேசிக்கலாம், எங்க போனாலும் மின்வரத்தின் மூலம் பணம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த லெட்டர்னு ஒண்ணு போடுவோம் பாத்தீங்களா, அது பிரிச்சு பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி ஒரு இது. அவ்வளவுதான்.
0: அது மட்டும் இல்லாம காத்திருக்கணும் இல்லையா லெட்டர் வர வரைக்கும். இப்ப அப்படி இல்லையே.
3: கண்டிப்பா கண்டிப்பா இல்லையே. இருந்தாலும் அந்த காத்திருந்து படிக்கிறது அது ஒரு சந்தோஷம். அதை கொஞ்சம் மிஸ் பண்ற அவ்வளவுதான். அதனால இது டெக்னாலஜி வளர்ந்தே ஓரளவு நல்லதுதான். இருந்தாலும் எங்க போனாலும் காசு தூக்கிட்டே போறதுல போய் இருக்க இடத்துல ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்தது ஒரு நல்லதுதான். இருந்தாலும் அந்த பழைய விஷயங்களை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
0: ஓகே ஓகே, உணர்வு பூர்வமா சொல்லியிருக்கீங்க. நன்றி
2: நன்றி.
3: கண்டிப்பா கண்டிப்பா நன்றிமா.
2: சிந்து அவங்க சொன்ன ஒரு விஷயத்த கண்டிப்பா யோசிக்கணும்ல. இன்னைக்கு நம்ம பேர்ல ஒரு கடிதம் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் வந்துட்டு அப்படியே தெரு முனையில நின்றுட்டு ஒரு பேரை சொல்லிட்டு இவங்க இவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது வர உற்சாகம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வாயால சொல்லவே முடியாது. அதுவும் சின்ன பிள்ளைங்களா நம்ம இருக்கும் போது நம்ம பேர்ல ஒரு கடிதம் வந்துருச்சுன்னா ஐயோ என் பேர்லயா லெட்டரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்
0: யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் ரிசல்ட்.
2: ஆமா ஆமா, இல்ல இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்கணும், 4 பேரும் தனித்தனி அறையில தனித்தனி திரையில இருக்கிறோம்.
0: பெற்றோர்களே குழந்தைங்களை சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க.
2: அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஒரு இடத்துலயும் வேலை பண்ணுது. அதையும் நம்ம வந்து கண்டிப்பா கருத்துல எடுத்துக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து தூரத்தை வந்து வீட்டுக்குள்ளே ஷார்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நல்ல ஜாலியா பேசி சிரிச்சு அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்றோம் இல்லையா இந்த டெக்னாலஜியால. அதையும் நம்ம கொஞ்சம் மனசுல எடுத்துக்கணும். எவ்வளவுதான் விழுந்தாலும் நம்ம இந்த உறவுகள் அப்படிங்கிற விஷயத்துல இந்த தூரம் அப்படிங்கறது நம்ம கொடுக்கவே கூடாது. அது பெற்றோர் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, கொஞ்சமா நம்ம அந்த டெக்னாலஜியை கொஞ்சமா தள்ளி வைக்க வேண்டிய இடத்துல தள்ளி வச்சுட்டு பேசி சிரிச்ச நல்ல ஒரு உறவையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறோம்.

0: நேரம் 12:45.
1: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்றைக்கி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிற சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்ருக்குறோம். ஸ்நேகிதிகள்லாம் அழகாக அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் பற்றி ஸ்நேகிதிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதாவது வாங்கணும் அப்படின்னா முன்னாடி மாதிரி அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் காசு வேணும்னா கையிலேயே வச்சுருக்க வேண்டாம், எங்கேயாவது போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி அது கூட வேண்டாம் இப்போது, ஏன்னா நம்ம தான் எல்லா இடத்துலையும் ஸ்கேன் வச்சுருக்கோமே, கியூஆர் ஸ்கேன் இல்லையா. சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய பெரிய கடைகள் வரைக்கும் அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் பணம் இவ்வளோ கொண்டு வந்தோமே இதை பத்திரமா பாதுகாத்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் வந்து பாஸ்வேர்டெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுமே அப்படிங்கிற பயம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால. ஸ்நேகிதிகள் வந்து அவங்க சமையலறை விஷயமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. மாவு அரைக்கிறதெல்லாம் முன்னாடி எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக அரைக்கிறதுன்னு கூட சொல்லலை, வாங்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க.
0: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளுமே நிறைய மிஷின், எவ்வளோ மிஷின் வர முடியுமோ அவ்வளோ மிஷின் வந்துருச்சு. டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், வேக்கம் கிளீனர் அப்படி சொல்லிட்டே போகிற அளவுக்கு நிறைய நிறைய மிஷின் வந்துருச்சு. ஆனால் உடல் உழைப்புமே சில சமயங்களில் தேவைப்படுதுன்னு தோழிகள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா.
1: இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நேகிதிகள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டம்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய தெரியப்படுத்தினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக எல்லா இடங்களையும் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை எவ்வளோ சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்லேயே அதை வைக்க ஆரம்பித்தாங்க.
0: சரி, இணைப்பில் வர தோழி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
2: நல்லமா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லமா இருக்கோம். ராஜேஸ்வரிமா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லமா இருக்கோம். பேர பேத்தி எல்லாம் பள்ளிக்கூடத்துல லீவ் விட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்களோட விளையாண்டுகிட்டு ஜாலியா ஹாப்பியா இருக்கோம்.
0: சரிமா சொல்லுங்கம்மா.
2: ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நன்மையை தாங்கம்மா தருது. ஏன்னா அப்பவெல்லாம் வந்தீங்கன்னா குழந்தை பேர்லாம் ஒரு பெரிய மலை பேரு மகப்பேருன்னு சொல்லுவாங்க. குழந்தை பேரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க, ஏதாவது பிரச்சனையா இருந்தா மாலை சுத்தி பிறந்தாலும் கொடி சுத்தி பிறந்தாலும் உடனே ஆச்சரியன் பண்ணி குழந்தைய கையில கொடுத்துடுறாங்க. 5 நிமிஷம் தான். அது எவ்வளவு பெரிய உயிரை பாதுகாக்கிற விஷயம் தெரியுமா? அதே மாதிரி இந்த புற்றுநோய் கட்டுப்பீட்டுல இருந்து எத்தனையோ பேரை காக்குறாங்க பாருங்க. அது எல்லாமே உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறது, குழந்தைய எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன விஷய வளைவுல இருக்கு, ஏதாவது குறை பிரசவமா இருந்தா, ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அது உடனே ரிமூவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஏஐங்கிறது இப்ப வந்திருக்கு பாருங்க தொழில்நுட்பம், அது நல்ல வரப்பிரசாதமா தான் இருக்கு. நன்மையை தான் தரக்கூடியதுதான் எல்லாமே. பயன்படுத்துற முறைய விருக்கு இருக்கு. என்னோட பொண்ணு இந்த ப்ராஜெக்ட் பண்ணு, நான் மதுரையில எம்எஸ்சி முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்டுக்கு இந்த லேப்டாப்ல போட்டு ப்ராஜெக்ட் திருப்பி வரவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் ஏஐட்ட போய் கேட்டா என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்ன உடனே இந்த இந்த நம்பரை அழைச்சு இந்த நம்பரை பண்ணணும் அந்த ஏஐ சொல்லி கொடுத்த உடனே அதை போட்ட உடனே அந்த ப்ராஜெக்ட் டக்குன்னு வந்துருச்சு அவளுக்கு. அப்ப என்னிடத்துல வந்து சொன்னா, பாத்தியம்மா இந்த ஏஐ வந்து இன்னைக்கு நன்மையை தந்துச்சுமா அப்படின்னு. எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் பாத்தீங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா,
0: ரொம்பவே அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ராஜேஸ்வரிமா நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிருக்கீங்கம்மா. நன்றிமா.
2: நன்றி
1: நன்றி.
0: தோழிகளே, ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்ன அப்படின்னு. தோழிகள் நிறைய நிறைய கருத்துக்கள், நம்ம யோசிக்காத நிறைய கருத்துக்கள் எல்லாம் கூட நம்மக்கிட்டே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேரம் 12:56. சிநேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்னென்ன இது பற்றி பேசிகிட்ருக்கோம். தோழிகள் நேரலையில் பங்கேற்று நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க.
2: இன்றைக்கி நிகழ்ச்சியில் எல்லா சிநேகிதிகளும் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, ஒருவேளை லைன் கிடச்சிருக்காது. நாளைக்கும் சிநேகிதியை நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் கலந்துக்கலாம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
1: நான் உங்கள் லிசி ஜெகன். நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. தவசி திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில் கே ஜே யேசுதாஸ் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு இனிய மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1:11. நலம் தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? இயற்கையோட இணைந்த வாழ்வுக்கும் நம்ம முன்னோர்களோட அறிவாற்றலுக்கும் சான்றாக இருக்கிற மண் பாத்திரங்களோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மண் பாத்திரங்களும் அதோட மங்காத பயன்களும் என்னெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கலாம். இடையிடையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரல்களில்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் ஒரு மணி 16 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் மண் பாத்திரங்களும் மங்காத பயன்களும் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நவீன உலகத்தில் எவ்வளோ தான் புது புது வகையான பாத்திர வகைகள் வந்தாலும் கூட, தன்னோட தனித்துவத்தை இழக்காமல் மக்கள் மனசில் தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கிறது இந்த மண் பாத்திரங்கள். அதோடு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கப்படுற உணவுக்குன்னு தனித்துவமான மனமும் சுவையும் இயல்பாகவே இருக்குது. அதை போலவே மண் பாத்திரங்களில் சமைக்கிற உணவு ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும். ஆனால் மண் பாத்திரங்கள் ஃபஸ்ட்டில் சூடாவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதிக வெப்பத்தில் திடீர்னு சமைக்காமல் மெதுவாக நம்ம மிதமான வெப்பத்தில் சமைக்கிறதால நாம் இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கப்படுற உணவில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், தாதுக்கள் இதெல்லாம் சிதையாமல் பாதுகாக்கப்படுது. இதனால் மண் பாத்திரங்களை சமைச்சு சாப்பிட்ற உணவு ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் நம்ம உடம்புக்கு இருக்குது. இதனால் தான் என்னமோ சொல்லுவாங்க பழமொழியாக, மண் பானையில் சமைச்ச உணவு அமுதம் அப்படின்னு. நேர்களை நலம் தர நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. காத்திருந்த கண்கள் திரைப்படத்துலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷிலா பாடியிருக்காங்க.

0: நேரம் 1:22 நலம் தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மண் பாத்திரங்களும் மங்காத பயன்களும் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே கோவிட் காலத்தில் இந்த மண் பாத்திரங்களோட பயன்பாடு அப்படிங்கிறது அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வெளியில் நல்ல வெப்பத்தில் வெயிலில் போயிட்டு உள்ளே வரும்போது இந்த மண் குடத்தில் வச்சுருக்கக்கூடிய தண்ணீரை வந்து எடுத்து குடிக்கிறப்போ தான் தெரியும் அதோட அருமை. இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கிற குளிர்ச்சியாக வைக்கிற ஒரு தன்மை வந்து இந்த மண் பாத்திரங்களுக்கு இருக்குது. எப்படி இந்த மண் குடங்களில் ஊற்றி வைக்கிற நீர் வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, மண் பாத்திரங்களும் இருக்கக்கூடிய நுண் துளைகள் வழியாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக நீர் வந்து ஆவியாகுது. இது வந்து இயற்கை ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் அதில் உள்ள தண்ணீர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் உடலுக்கு ஏற்ற வெப்பநிலையிலும் வச்சுருக்குது. நம்ம வந்து வெயிலில் போயிட்டு உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு வந்து நல்ல கூலாக சில்லுன்னு ஒரு கப் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிக்கிற தண்ணீர் வந்து அப்புறமா பார்த்திங்கன்னா சளி, இருமல் இந்த மாதிரியே தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடும். ஆனால் இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மண் பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம குடிக்கும்போது இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளும் கூட தவிர்க்கப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மண் பாத்திரத்தில் ஒளிஞ்சிட்ருக்கு, நேயர்களையே தெரிஞ்சுக்கலாம். இப்போ விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. கேட்குற இந்த பாடல் இருமலவர்கள் திரைப்படத்தில் TM சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்காங்க.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 1:28. மண் பாத்திரங்கள் பார்த்துட்டிங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு பொருளாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் அல்லது மற்ற உலோக பொருட்களை போல் மண் பாத்திரங்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. நம்ம பயன்படுத்தி முடித்து அது கழிவாக மாறும்போது கூட இயற்கையாகவே மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறதால சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தாது. இதனால் மண் பாத்திரங்கள் எப்போவுமே ஒரு நல்ல தீர்வாகத்தான் இருக்கும். அதுவும் இந்த கோடை காலத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க, நம்ம காலையிலேயே சாதமெல்லாம் வடித்து வச்சுருவோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த கோடை காலத்தில் சீக்கிரமாக இரவு சாப்பிட எடுக்கும்போது அது கொஞ்சம் அப்படி நஷ்ட மாதிரி ஆயிரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மண் பாத்திரத்தில் வந்து நீங்கள் சாதம் வடித்து வச்சு பாருங்கள், இரவு வரைக்கும் அது கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். அதே போல் மண் பாத்திரங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க முடியும். தலைமுறை தலைமுறையாக நம்ம முன்னோர்களுமே பின்பற்றி வந்த ஒரு மரபு வழி பழக்கத்தை நாமளும் ஃபாலோ பண்ணுறது உண்மையிலே அது நல்லா தான் இருக்கும் இல்லையா? அதே சமயம் மண் பாத்திரங்களை நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறப்போ அதை உருவாக்குற குயவர்களோட வாழ்க்கையுமே ஆதரவாக அமையுது. இன்னும் மண் பாத்திரங்களில் சமைச்ச உணவை நம்ம சாப்பிடும்போது நிறைய நிறைய நன்மைகள் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது, அது என்னலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல், அவளுக்கென்று ஓர் மனம். திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில் S. ஜானகி பாடியிருக்காங்க.

நேரம் 1:34 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தான நிகழ்ச்சியில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மண் பாத்திரங்களும் அங்காத பயன்களும். பொதுவாக மண் பாத்திரங்களில் சமைக்கப்படுற உணவு உடலோட அமிலத்தன்மையை வந்து சமநிலைப்படுத்த உதவி செய்யுது. சில ஆய்வுகளின் படி பார்த்துட்டிங்கன்னா மண் பாத்திரங்களில் சமைச்ச உணவை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட டைஜஷன் செரிமானம் வந்து நல்லா இருக்குது. அதோ அதே நேரம் அதில் நம்ம எந்த உணவை சமைக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையுமே பாதுகாத்து நம்ம உடலோடு சேர்க்குது. எப்போவுமே நம்ம வீட்டில் எவ்வளோதான் பாத்திரங்கள் இருந்தாலும் மண் பாத்திரங்களுக்கும் ஒரு தனி இடம் கொடுக்கும்போது ஆரோக்கியத்துக்கும் நம்ம தனி இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக வர இந்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு, கே வி மகாதேவன் இசையில், TM சவுந்தரராஜன், P. சுஷிலா பாடியிருக்காங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 1:39. மண் பாத்திரங்களோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நலம் தானா நிகழ்ச்சியில் கோடை வெப்பத்தில் உடல் இழக்கிற நீர் சத்தை சமநிலைப்படுத்த மண்குடம் தண்ணீர் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. அது வெறும் தாகத்தை மட்டும் தணிக்காமல் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தருது. இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமான முறையில் கோடையை சமாளிக்க மண் பாத்திரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான பரிசு. ஆரோக்கியம், சுவை, பாரம்பரியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரே நேரத்தில் தரக்கூடிய ஒரு அரிய வரம் தான் இந்த மண் பாத்திரங்கள். நம்மளோட சமையலறையில் அதுக்குன்னு ஒரு தனியான முக்கியமான இடம் கொடுப்போம். அதிகமாக அந்த மண் பாத்திரங்களை பயன்படுத்தவும் பழகுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நலம் தாரா நிகழ்ச்சி நிறைவேறுது. நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம்

கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026 நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998 வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்.

0: பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்றுமுன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத்தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852வது ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
2: வேர்க்கடலையில் மொட்டுக்கருகள் நோயை கட்டுப்படுத்த முயலும் பொழுது இலை பெண்களையும் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். இலை பெண்களை கட்டுப்படுத்த மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 12 என்ற அளவில் நிறுவ வேண்டும். நிலக்கடலையுடன் கம்பு சோளம் போன்ற பயிர்களை ஊடு பயிர் செய்வதன் மூலமும் இலைப்பேன்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும்.
1: எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆயுர்வேத குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
2: குறிப்பாக இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தோல் பகுதி மற்றும் கண், அப்புறம் சிறுநீர் பாதை, மலவாய், மேல் வயிறு, அதுபோல் பெண்களுக்கு கர்ப்பப்பை பகுதிகள், இந்த மாதிரி இடங்களில் சில சில உஷ்ண நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வுக்கு வந்து உணவு முறைகளை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். உண்ணக்கூடிய உணவுகள், அதிகமான காரம், எண்ணெய் மசாலா பொருட்கள் இந்த மாதிரியானதை தவிர்த்துட்டு உடல் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மாதிரியான உணவுகளை வந்து தயிர், மோர் இதெல்லாம் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் அதிகரிக்கிற நேரங்களில் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நிறையா நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணமாக குளிக்கிறது ஒரு நாளைக்கு இருமுறை கூட நீங்கள் பண்ணலாம், குளிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி முகம் கழுவிக்கலாம். குடிக்கிற தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது தாகம் இருக்கோ இல்லையோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணீரை அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறது மிகுந்த நலத்தை தரும். உஷ்ணகால நோய்களான உஷ்ண பிரச்சனைகளுக்கு வெந்தயத்தை வந்து லேசாக வறுத்துட்டு பொடித்து மோரில் கலந்து சாப்பிட்றதும் உடல் உஷ்ணத்தை வந்து நல்லபடியாக குறைக்கும். சோற்றுக்கற்றாழையை நல்லா சுத்தம் செய்து மோரில் அலசி அதையுமே வாஷ் பண்ணி மிக்சரில் அடித்து மோரோடு கலந்து சாப்பிட்டு வரும்போது அதுவும் இந்த உஷ்ண நோய்களுக்கு வந்து சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். சோத்துக்கற்றாழையை நம்ம வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம். தோல் நோய்கள், மற்ற தலையில் வந்து உஷ்ணம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து சோத்துக்கற்றாழை, வெந்தயம் ஊற வைத்தது இதெல்லாம் வந்து அரைச்சி நம்ம பயன்படுத்தலாம். அப்புறமா குறிப்பாக பார்த்திங்கன்னா உஷ்ணமான காலகட்டத்தில் உண்ணக்கூடிய உணவுகளில், அதாவது பானங்களில் வந்து பார்த்திங்கன்னா இளநீர், எலுமிச்சைச்சாறு, பழச்சாறுகள், அதுபோல் நம்ம பானகம்னு சொல்லுவோம், புளி வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய பானகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உஷ்ண நோய்கள்லேருந்து கூடுமான வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதை மீறியும் சில பிரச்சனைகள் இருக்குன்னா தங்களுடைய குடும்ப மருத்துவர்களோ அருகில் உள்ள மருத்துவர்களோ அணுகி ஆலோசனை பெறுவது மிகுந்த நலம் தரும். சோற்றுக்கற்றாழை நீங்கள் வந்து தினம்தோறும் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஓய்வு நாட்களில் வீட்டில் இருக்கிற சமயங்களில் எடுக்கலாம். வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து மோரில் கலந்து சாப்பிட்றது தினம் 1-2 கிராம் அளவுக்கு நம்ம வந்து சாப்பிடலாம். இல்லை வெந்தயத்தை வறுத்து தண்ணீரில் போட்டு வேக வைத்த தண்ணீர் இது வாரத்துக்கு 2-3 நாள் கூட நம்ம சாப்பிடலாம். இது ஒன்று.
3: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் மிட் டே நியூஸ்.
4: The headlines. Prime Minister Narendra Modi says Somnath Temple Amrit Mahotsav will inspire country's vision for the next millennia. Performs Mahapuja on completion of 75 years of temple's restoration. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces transfer of land to BSF for border fencing. Also launches Ayushman Bharat health scheme in the state. Centre notifies implementation of Viksit Bharat G. Ram G. Act

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனிதிறநாடு நிகழ்ச்சி. மனிதிறநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அழகான சிறப்பான இடங்கள், நடனங்கள், ஓவியங்கள், கலைகள் அப்படின்னு நிறைய விஷயம் பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு பற்றி தான் கேட்க இருக்கிறோம். அந்த தீவின் பேர் வந்து மஜுலி தீவு. இந்த மஜுலி தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ஆற்றின் மடியில் அமை

அமைந்திருக்கிற ஒரு அபூர்வமான நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எப்போவுமே தீவுன்னாலே அழகு தான், அதில் நதி தீவுகள் இன்னுமே அழகாக இருக்கும் இல்லையா. உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதி தீவுகளில் ஒன்றாக இந்த மஜுலி தீவு அப்படிங்கிறது கருதப்படுகிறது. இதோட நிலப்பரப்பும் சரி, இதில் இருக்கக்கூடிய கலாச்சாரமும் சரி, எல்லாமே வியக்கத்தக்க மண்ணும் தான் அமைஞ்சிருக்கு. இந்த மஜுலி தீவு ஒரு நதி தீவு அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட வடக்கு பகுதியில் சுபின்சிரி அப்படிங்கிற ஆறும், தெற்கு பகுதியில் வந்து பிரம்மபுத்திரா ஆறும் பாயுது. இதில் இருக்கிற மணல்கள் தான் இந்த தீவா மிகவும் வளமான நல பகுதியாகவும் கொண்டிருக்கு. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஈர நிலங்கள் மற்றும் ஏரிகள் பல வகையான புலம்பெயர்ந்த பறவைகளையும் புகலிடமாக கொண்டிருக்கு. ரொம்ப அழகான நதி தீவு, இரண்டு பக்கங்களும் அழகான நதி ஓடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அபூர்வமான நிறைய பறவைகள் எல்லாம் புலம்பெயர்ந்து வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகான நிலப்பரப்போடு சேர்ந்து, நிலப்பகுதிகளோடு சேர்ந்து ஈர நிலங்களும் இங்கே நிறைய இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ரம்யமாக காட்சி கொடுக்கின்ற அந்த மஜுலி தீவு பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் மணித்திரநாடு நிகழ்ச்சியில். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக உன்னிமேனன் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க ஏ அழகுமான் இசையில்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
4: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திறநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி மணித்திறநாடு நிகழ்ச்சியில் மஜுலி தீவு பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அசாமில் இருக்கக்கூடிய இந்த தீவு, இது ரொம்ப அழகான தீவு. இரண்டு பக்கங்களும் வந்து நதிகள் ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த தீவில் வந்து பழங்குடியின மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அதுவும் வந்து மிஸ்ஸிங் தியோரி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து பெரும்பான்மையாக இங்கே வாழ்கிறாங்க. இவர்களது வாழ்க்கை முறை வந்து சுத்தி சுத்தி ஆறுகள் இருக்கும்போது எதை சுற்றி இருக்கும், ஆற்றோட இணைந்து தான் இருக்கு. இப்ப இரண்டு பக்கங்களும் ஆறு இருக்கு அப்படிங்கும் போது வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய காரணம் வந்து நிறைய இருக்கு. எந்த நேரத்தினாலும் வெள்ளம் வரலாம். அந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து வருது அப்படின்னா தங்களை பார்த்துக்கொள்றதுக்கு இவங்க வந்து மூங்கில கொண்டு தரையிலிருந்து உயர்த்தி கட்டப்படும் சாங்கர் வீடுகள் அப்படிங்கிற வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க. அது தர மட்டத்துல இருந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். அதனால வெள்ளப்பெருக்கு வந்தா கூட அவங்களை வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி வீடுகள் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர்களின் அந்த கைத்திரி ஆடைகள் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் மூங்கில்ல செய்யக்கூடிய கைவினை பொருட்கள், இது எல்லாமே இன்றும் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கு. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு

0: புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயில் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி

0: முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க இந்த உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேனுவேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க மணித்திறனாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி மணித்திறனாடு நிகழ்ச்சியில் மஜுலி தீவை பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். இந்த தீவு வந்து இரண்டு அழகான நதிகளுக்கு இடையே அமைந்திருக்கிற ஒரு வளமான தீவு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பழங்குடியினர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த மக்கள் வந்து பெரும்பான்மையாக இங்கே இருக்கிறாங்க. இந்த தீவின் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று விவசாயமாக இருக்குது, இன்னொன்று வந்து மீன் பிடித்தலாக இருக்கு. இங்கே விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா நூற்றுக்கணக்கான நெல் வகைகள் வந்து இங்கே வந்து விளைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எந்த ஒரு ரசாயன உரங்களும் இன்றி விளைவிக்கப்படும் இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து இன்றும் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இங்கே இருக்கிற மீன் பிடித்தல் தொழில் தான். இது மற்றொரு முக்கிய தொழிலாகவும் கருதப்படுகின்றது. இந்த ஆற்றின் வளத்தை பயன்படுத்தி மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். ஏன்னா இந்த தண்ணி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஃபுல்லாகவே வந்து நீர நிலங்களாக இருக்குது. பகுதிகள், நிலப்பகுதிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அதை வச்சு ஒரு பக்கம் விவசாயமும்

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டுவலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீநிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனிதநாடு நிகழ்ச்சி இன்று வந்து மஜுலி தீவு பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இங்கே வந்து ஆற்றங்கரையில் இருக்கு, இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை ஆர்வலர்களுக்கும் பறவை ஆர்வலர்களுக்கும் மஜுலி அப்படிங்கிறது ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்காலத்தில் சைபீரியாவில் இருந்து வரக்கூடிய பறவைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். புலம்பெயர்ந்து வருகிறதுனாலோ என்னவோ தெரியல, இந்த தீவுக்கு வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பறவைகளை பார்க்கணும் அப்படின்னு வருகிறாங்க. அமைதியான சூழல், பசுமையான வயல்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மபுத்ரா நதியில் வந்து சூரிய அஸ்தமனம் பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்களாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவீன உலகிலிருந்து, இந்த இறைச்சல்லிருந்து கொஞ்சம் விடுபட்டு இயற்கையோடு ஆன்மீகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது இந்த மஜுலி தீவு அப்படின்னே சொல்லலாம். தற்பொழுது இந்த தீவு எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மண் அரிப்பு தான். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால இந்த தீவின் கரைகள் வந்து அரிக்கப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் இந்த தீவை பாதுகாக்க பல்வேறு நவீன கட்டுமான திட்டங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்கலாம். லேசா லேசா திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:51 ஆயிட்டிருக்கு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள். இதுவரைக்கும் மனிதிறனாடு நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு மனிதிறனாடு நிகழ்ச்சியில மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே நிலவும் ஒரு மென்மையான பிணைப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய மஜுளி தீவு பத்தி தான் கேட்டோம். நிகழ்ச்சியில நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களே, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் JCD பிரபாகரும், துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திரு ரவிசங்கரும் இன்று மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க போர்க்கால அடிப்படையில் தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நீண்ட இடைவெளி, அதுக்கு பிறகு நாம வந்திருக்கிறோம். நேர்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ஆர்வமா ஆவலா நானும் காத்துட்டு இருக்கேன். நேர்களை எல்லாம் நம்மளை சந்திக்கிறதுக்காகவும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேளையில நாம இந்த புதிகை தும்பி நிகழ்ச்சியில இப்பதான் வந்து ஒரு சின்ன தெம்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு சின்ன இடைவெளி வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரிச்சிருக்கு. இருந்தாலும் கூட இந்த விளையாட்டினுடைய விதிமுறைகளை நீங்கள் சொல்லிருங்களேன்.
0: நம்ம எப்போ போல தாயமுருட்டி விளையாட போகிறோம். 1-3-5 அப்படிங்கிற ஒற்றைப்படை நம்பர் விழுந்துச்சு அப்படின்னா நாங்க உங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். 2-4-6 அப்படிங்கிற இரட்டைப்படை நம்பர் விழுங்கும் போது நீங்க எங்க கிட்ட கேள்வி கேட்கலாம்.
1: அதேதான், அதேதான். சரி, இப்போ நிகழ்ச்சியில வந்து யாரு கலந்துக்கிற வந்திருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
0: சரிண்ணா, அதுக்கு முன்னாடி நேயர்கள் என்ன நம்பர்ல அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம்.
1: அது ரொம்ப முக்கியம் இல்ல.
0: நேயர்களே, இந்த பொதிகை திம்ப நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2561-3-2 மற்றொரு 2561-3-3 அப்படிங்கிற தொலைபேசி என்னோட சேர்த்து இணைப்பேன். 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்,
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.
2: எனக்கு
1: உங்களுக்கு தான் போட்டி. சரி, போடுங்க. 3
0: மூன்று விழுந்திருக்கு.
2: ரைட், நீங்க நினைச்சதே நடந்துருச்சு.
1: ஆமா, யார் கேட்கணும்?
2: நீங்க தான் கேட்கணும்.
1: சரி, உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்றேன், சரியா? ஆமா, கிளின்னு வர்ற மாதிரி ஒரு 3 பாட்டு, 2-2 வரி, முழுமையா பாடணும்.
2: கிளின்னு வருது.
1: ஆமா, கிளி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: பச்சை கிளி சரம் முல்லை கொடியார்வோ.
1: அப்புறம்
2: என்ன,
1: இப்படி கிளியே ஞாபகம்லையா?
2: கிளி பேச்சு கேட்கவா அப்படின்னு ஒரு படம் இருக்கு.
1: அப்படியா, படம் இருக்கு, பாட்டு.
2: அண்ண கிளி உன்ன தேடுது 6 மாசம்.
1: அவ்வளவுதானா? பாதி பாதி தானே வந்திருக்கு, முழுசா வரலையே? அதாவது என்ன, இப்படி முத பாட்டே பாதி வரி தானே பாடினீங்க? மதிப்பெண் வந்து உங்களுக்கு பாதி எனக்கு பாதி வச்சுமா?
2: என்ன,
1: அந்த பச்சை கிளி முத்துச்சரம் அந்த பாட்டு முழுமையா சொல்லுங்க பாப்போம்.
2: என்ன
1: இப்படி சொல்றீங்க? அந்த தெரிஞ்ச வரிய பாடுங்க. பச்சை கிளி,
2: பச்சை கிளி முத்துச்சரம்
1: நாளை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. அடுத்து, பொன்னின் நிறம் பிள்ளை குணம் வள்ளல் மனம் யாரோ. மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. அண்ணகிளி உன்ன தேடுதே, 6 மாசம் 1 வருஷம். ஒரு வருஷம் அப்புறம் 1.5 வருஷம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: ரொம்ப நன்றி சார், நல்லா பாடினீங்க.
1: அடே அப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதே, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சகோதரி நல்லா அருமையா பாடினாரு.
0: ஆமா,
1: ஆனாலும் கூட அரார வரியா பாடினதுனால
0: அரார மதிப்பெண்.
1: அவருக்கு அற, எனக்கு அற, அடி இல்ல மதிப்பெண். அடுத்த நேயர்
0: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, யாரு இங்க பேசுறீங்க?
1: நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும். உடையாம்புலி பத்மா தயாரா இருக்கீங்க? சரி,
0: உங்களுக்கு 5 விழுந்திருக்குமா? சரி பத்மாமா, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி உங்களுக்கு, சரியா? ஒரு புதிர் மாதிரி வச்சுக்கோங்க. இத ஒரு யானையோட காலில் வந்து 10 அடியில் ஒரு சங்கிலி கட்டியிருக்காங்க. ஆனா அது சாப்பிட வேண்டிய உணவு வந்து 30 அடியில் இருக்கு. அந்த யானை எப்படி சாப்பிடும் அந்த உணவை?

0: குண்டுக்கு எது சாப்பிடும்?
1: கரெக்டு
2: இல்ல, கரெக்ட் இல்ல,
1: கரெக்ட் இல்லையா?
2: ஆஹா,
1: என்ன இப்படி சொல்றீங்க?
2: இல்ல
1: வேற இன்னும் கொஞ்சம் யோசிங்க,
2: கொஞ்சம் யோசிங்க,
1: கொஞ்சம் யோசிங்க.
0: தெரியல மேடம், நீங்க சொல்லுங்க.
1: இல்ல கொஞ்சம் யோசிங்க, டைம் இருக்குல்ல. பத்து அடி தானே கயிறு, கம்பி வந்து பிடிச்சி இழுத்துரும்ல, இன்னும் 20 அடி தூரம் இருக்கு.
2: நல்லா கேட்டுக்கோங்க, யானையோட காலில் 10 அடியில் ஒரு சங்கிலி கட்டியிருக்காங்க. 30 அடியில் அது சாப்பிட வேண்டிய சாப்பாடு இருக்குது. அது எப்படி சாப்பிடும் அப்படின்றது தான் கேள்வி.
0: சரிம்மா,
2: நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, யானையோட காலில் வந்து 10 அடியில் ஒரு சங்கிலி கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன். அதோட எண்டை வந்து அவங்க கெட்டவே இல்லையே.
1: ஆஹா, ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்க என்ன? ஆமாம், இருந்தாலும் பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
2: நன்றிம்மா.
1: மதிப்பெண் உங்களுக்கு தான் சகோதரிக்கு.
2: என்னங்க, நான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
1: அப்படி இல்லம்மா, கட்டுனா அப்படின்ன உடனே நம்ம மனசுல என்ன தோணும்,
2: எங்கேயோ கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு தோணும்.
1: கரெக்ட்,
2: நான் அதனாலதான் அந்த வார்த்தையை வந்து அழுத்தி அழுத்தி சொன்னேன்.
1: ஆமா சரிதான், நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டமா கேப்பீங்கன்னு
2: நீங்களுமே எதிர்பார்க்கல.
1: சரி பரவாயில்ல.
2: சரி, இப்போ நம்ம பாடல் கேட்க வேண்டிய நேரம். நேர்களை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. குட்டி திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஆனாலும் கூடமா நம்ம நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்கிறத விட அந்த ரொம்ப இன்வால்மெண்டோட இருக்கிறாங்க நிகழ்ச்சியில. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா தயாராகணும்னு தோணுது. அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும். பாப்மா இப்ப யார் வர்றாங்க என்ன
2: ஏதுன்னு? வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
2: சொல்லுங்கம்மா, யாரு?
3: கோயில்பட்டி வட்டம் பாண்டவர் மங்கலம் கோவிந்தராஜன்.
2: கோவிந்தராஜன் ஐயா,
1: பாண்டவர் மங்கலம்.
3: ஐயா, உங்களை நம்ம ஊருக்கு வந்தப்போ பார்த்துருக்கேன்.
1: அப்படியா ஐயா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா. ஆமா, நம்ம தயாராகிடலாமா நிகழ்ச்சிக்கு?
3: நிகழ்ச்சிக்கு தயாராகலாம்.
1: ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கும் தான் போட்டி. நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா, நான் உங்ககிட்ட கேக்குறீங்களா? கேக்குறேன் நாங்க. ஆமா, பாப்போமே என்ன உள்ளதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிடுவோம். ரெண்டு நீங்க தான் சார் என்கிட்ட கேக்கணும். ஆமா ஐயா.
3: கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், என்ன தாவரம்?
1: சபாஷ். ஓ, கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சே. கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், என்ன தாவரம்? பருத்தியா?
3: இல்லையா?
1: இல்லை. கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் ஐயா, வாய்ப்பு இல்லை, தெரியல. மகிழ்ச்சி சார், உங்களுக்கு தான் மதிப்பெண். சந்தோஷம், ரொம்ப சொல்லுங்க. சரி, அந்த அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன வந்த அப்படி சம நம்ம அடுத்த நேருக்கு வழிவிடுவோம் அப்படின்னு பாட்டுன்னு
2: முடிச்சிட்டார். அண்ணா எப்படி பாருங்க, விடுக்கதே சொல்லி மார்க் வாங்கிட்டாங்க. சரி, அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: பரமன் குறிச்சில இருந்து சுகன்யா.
2: சுகன்யா,
4: ஆமா. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோமா சுகன்யாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிறேன்.
2: சரி, விளையாடிடலாமா?
1: அஞ்சு
2: உங்களுக்கு ஐந்து விழுந்திருக்கு.
4: நான் கேட்கணுமா நீங்க கேட்கணுமா?
2: நான் தான் கேட்கணும் உங்களுக்கு. சரி, நான் சொல்றதே நீங்க திருப்பி சொல்லுங்க, சரிங்களா? ஈஸி தான். சரியா? ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன்.
2: ஒரு நிமிஷம்,
4: ஒரு நிமிஷம்,
2: ரெண்டு நிமிஷம், ஃபாஸ்டா சொல்லணும்.
4: ரெண்டு நிமிஷம்,
2: மூணு நிமிஷம்,
4: மூணு நிமிஷம்,
2: நாலு நிமிஷம்,
4: நாலு நிமிஷம்.

0: சுகன்யா, எப்படி இருக்கீங்க?
1: சுகன்யா, எப்படி இருக்கீங்க?
0: உங்க பேர் என்ன?
1: உங்க பேர் என்ன?
0: உங்க ஊரு?
1: உங்க ஊரு?
0: உங்களுக்கு பொதிகை தும்பி பிடிக்குமா?
1: உங்களுக்கு பொதிகை தும்பி பிடிக்குமா?
0: கொஸ்டின் கேட்க பிடிக்குமா, ஆன்சர் பண்ண பிடிக்குமா?
1: கொஸ்டின் பேக் கேட்க பிடிக்குமா, ஆன்சர் பண்ண பிடிக்குமா?
0: தாயம் போட்டா எந்த நம்பர் விழுந்து உங்களுக்கு?
1: தாயம் போட்டா எந்த நம்பர் விழுந்துருக்கு?
0: ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட்ஸ்?
1: ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட்ஸ்?
0: ஹாப்பியா விளையாடுறீங்களா?
1: ஹாப்பியா விளையாடுறீங்களா?
0: ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல.
1: ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல.
0: இப்போ டைம் கரெக்ட்டா என்ன?
1: இப்போ டைம் கரெக்ட்டா என்ன?
0: உங்களுக்கு பிடிச்ச கலர் எது?
1: உங்களுக்கு பிடிச்ச கலர் எது?
0: சூப்பரா விளையாடிட்டீங்கம்மா, 40 செகண்ட் வந்து பூர்த்தி பண்ணிட்டீங்க.
1: நன்றி.
0: நன்றிங்கம்மா.
2: நாம சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன மாதிரி நீங்க சொன்னது பூரா அப்படியே கரெக்ட்டா சொன்னீங்க.
0: ஆமா, அது வந்து இன்னும் வேகமா சொல்லும்போது பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், வரல.
2: பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி.
0: சரி, நேர்களை இப்போ நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு ஐயா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இணைஞ்சிருக்கிறோம். இது பொதிகை தும்பை நிகழ்ச்சி, நேரம் 4:24. சூப்பரா ஜாலியா உற்சாகமா விளையாடிட்டு இருக்கோம்.
1: ஆமா, நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்குமா. நான் நமக்கு தான் மதிப்பெண் கிடைக்க மாட்டேங்குது.
0: ஆமாண்ணா, போன சுற்றுல பாத்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண்ணுமே நேர்கள் தட்டிட்டு போயிட்டாங்க.
1: ஆமா ஆமா, என்ன செய்யறது.
0: சரி
1: சரி, இருந்தாலும் சந்தோஷம்
0: தான். இந்த சுற்றுல எப்படி என்னன்னு பாத்துடலாமா?
1: பாப்போம் பாப்போம்.
0: வாங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
2: இடையர் தவணையில இருந்து மாறி பேசுறேன் சார். சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். இடையர் தவணை மாறி
2: அண்ணாவுக்கும்
0: போட்டி. சரி போட்டலாம். மூன்று எழுந்திருக்கு. அண்ணா தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கணும்.
1: ரொம்ப சிம்பிள்மா, ரொம்ப எளிமை, ரொம்ப சாதாரணமா, ரொம்ப யோசிக்க வேண்டாம். என்ன, ஒரு வெண்ணெய் வியாபாரம் பண்றவரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதுறாரு வெண்ணெய் வியாபாரி ஒருத்தர் வந்து லெட்டர் எழுதுறார், சரியா? அவர் எப்படி எழுதுவார்? வியாபாரி ஒருத்தர் லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவார்?
2: என்ன
1: வெண்ணெய், நெய்
2: வெண்ணெய்
1: இல்ல, அப்படி எழுத மாட்டாரு.
2: தெரிய
1: மாட்டேங்கா சார். தெரிய மாட்டேங்கா. நீ கடையில வாழைப்பழத்தை திருடி சாப்பிடும் போது உங்க அப்பா பாத்துட்டாரு, அப்புறம் வீட்டுல போய் உன்ன என்னடா பண்ணாரு அப்படின்னு
2: கேக்குறான்.
1: அவங்க அப்பா பாத்துட்டாரு, அதுக்கப்புறம் உன்ன வீட்டுல போய் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேக்குறேன். வாழைப்பழம் இல்லையா, அவசரத்துல அண்டா கூட கை விட்டாலும் அம்படாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். ரொம்ப மகிழ்ச்சிமா உங்ககிட்ட பேசுறதுக்கு, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: ஆனா எப்படி ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க, அப்ப ரெண்டு மதிப்பெண்ணா?
1: இல்லம்மா, அவங்களுக்கு ஒண்ணு தெரியாட்டி இன்னொன்னு இருக்கட்டுமே நினைச்சேன்.
0: ஓ சரி.
1: ஆமா, இப்போ சரி பரவாயில்ல. இப்போ என்ன இருக்கு, அவங்க எனக்காக மார்க்கை விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த நேயர்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க சார்.
3: மாலை வணக்கம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: சரி, தயாரா இருக்கீங்க?
3: முயற்சி பண்றேன் சார்.
1: சரி போட்டலாமா?
0: போடுங்க ஐயா, உங்களுக்கு மூன்று விழுந்திருக்கு.
3: ஓகே கேளுங்க.
0: சரி, ஒரு ஈஸியான க்வெஸ்சன் அவங்க கிட்ட கேட்டலாம். சரியா
3: கேளுங்க.
0: எலி வந்து என்ன பண்ணினா யானை ஆகும்? இது ஒரு
3: எலி வந்து
0: என்ன செய்தால் யானை ஆகும்?
3: மேடம்,
0: அதோட பெயரை வச்சு நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா
3: கண்டுபிடிச்சிடலாம்.
0: எலி வந்து என்ன பண்ணா யானை ஆகும்? யானை
3: புலி அப்படி வராது மேடம்.
0: ஆஹா, புலி இல்ல, எலி யானை, இது ரெண்டுக்குள்ள பெயரை வச்சு நீங்க அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி மாற்றி போடும்போது இதோட விடைய கண்டுபிடிச்சிடலாம்.
3: எலிஃபன்ட்.
0: எலிஃபன்ட். சரி, நான் கேட்ட கேள்வியை அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. எலி வந்து என்ன செஞ்சா யானை ஆகும்?
1: கிட்ட வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட நெருக்கியாச்சு.
0: சரி ஐயா, நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்க. எலி வந்து பேண்ட், எலிஃபேண்ட். பேண்ட் போட்டா
1: எலி. ஆமா, எலி வந்து ஒரு பேண்ட் போட்டா எலிஃபேண்ட் ஆயிரும்.
0: சரி, இது
3: நன்றி சொல்லுங்க.
1: அதாவது இது மதிப்பெண் அவருக்கு முழுமையாகவும் கொடுக்க முடியாது.
0: அப்போ
1: அவ பாதி பாதி
0: போட்டுக்கோங்க,
1: அவ்வளோதான். ரொம்ப அருமையாக வந்து நம்ம நேயர்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்கம்மா இந்த நேரத்தில்.
0: இப்போ நாம ஒரு பாடல் கேட்கலாம். நேர்களை, இந்த பாடல் உங்களுக்காக நண்பன் திரைப்படத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. கேளுங்க, கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. நேரம் 4:21.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:36 பொதிகை தும்பை நிகழ்ச்சியில் தாயம் ரொட்டி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான் திருநெல்வேலி மாவட்டம் ராஜா.
2: நீங்க பேசுறது தெளிவா கேட்கல.
1: திருநெல்வேலி மாவட்டம் ராஜா.
2: உங்களுக்கு டவர் சரியா இல்ல சார். டவர் சரியா இல்ல. ஒரே இடத்துல இருந்து பேசுங்க.
1: இப்போ கேட்க
2: சொல்லுங்க.
1: திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து
0: இணைப்பு, அவங்களோட இணைப்பு தெளிவா இல்ல. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
2: சென்னையில
3: இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
2: அம்மா வணக்கம்மா,
3: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கிறேன். ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் இந்த கேள்வி கண்டிப்பாக பதில் சொல்லிடுவீங்க. நீங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா
3: சரி
2: எப்படி இருக்குன்னு
3: பார்ப்போமே.
0: சரி, சரியான போட்டி. மூன்று விழுந்திருக்கு.
2: ஆமாம், நான் தான் கேட்கணும். நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லிடுவீங்க. சரி, கேட்டுட்டுமா? ஆமாம், கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் வெற்றியாளர், எனக்கு நல்லா தெரியும். ஒரு சொல் திரும்ப திரும்ப வர்ற மாதிரியான

0: ஒரு திரைப்பட பாடல், ஒரே சொல்
1: திரும்ப திரும்ப வர மாதிரி
0: ஏதாவது ஒரு பாட்டு. ஆமா,
1: அத்தான் என்னத்தான் எண்ணித்தான், அத்தான் என்னத்தான் உன்னை எண்ணித்தான், சொல்லத்தான் துடித்தேன்.
0: பரவாயில்ல, நாலு தடவை அத்தா அத்தான்னு சொன்னா பாட்டு வந்துடும் அப்படித்தானே? ஆமா, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி, அப்படித்தானே? ஆமா, ஏனத்தான் என்னை பாரத்தான்.

0: இப்போ மார்க் வந்து எப்படி கொடுக்கறது? ஆமாம், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி வச்சு கொடுக்கும். சரியா? சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். ஆ சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது
1: ஆனால் அது எப்படி அவங்க சொன்ன பாடல் தான் நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்க?
0: நிச்சயமாக அந்த பாட்டு வச்சுருந்தா இன்னொரு பாட்டு அதே மாதிரி நிறைய சொல் வர்ற மாதிரி, அந்த ஒரே சொல் பல முறை வர்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதை நம்ம நிகழ்ச்சி முடிகிறப்ப நம்ம சொல்லுவோமே. சரியா? ஆமாம், ஏன்னா அவங்க இந்த பழைய பாடல்கள் நல்லா கேட்பாங்க, அதனால் இந்த பாட்டு கண்டிப்பாக சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வாங்க. வணக்கம்.
0: ஹலோ.
2: ஹலோ,
0: வணக்கம். சொல்லு. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? பேசும். புதுப்பட்டியிலிருந்து
2: பரமேஸ்வரி.
0: பரமேஸ்வரி பேசுறீங்க. தயாராகிட்டீங்க? டீ சாப்பிட்டாச்சா?
2: டீ சாப்பிடணும். இன்னும்
0: தான் சாப்பிடணும். சரி, அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சாப்பிட்ருங்க. சரியா?
2: சரி. ம்,
1: இரண்டு விழுந்திருக்கு.
0: அப்போ நீங்கள் தான் கேட்கணும். அப்படிதானே? ம், பரமேஸ்வரி தான் கேட்கணும். சகோதரி பதில் சொல்லுவாங்க கரெக்டாக.
2: ஓடோடும்
0: சங்கிலி, உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பதுங்கியோடும் சங்கிலியா? ஏப்பா கேள்வி சூப்பரா இருக்க. ஓடோடும் அது என்ன? ஓடோடும் ஜங்கிலி, உருண்டோடும் ஜங்கிலி.
1: வாகனத்தோட டயரா?
2: இல்லை.
0: தப்ப முடியாது.
1: சின்னதா ஒரு க்ளூ கொடுக்கலாமா?
0: இது ஒரே பதில் தான்மா. இது போட்டு எப்படி உங்க நீங்க தான் சொல்லணும். நான் தான் இதுக்குள்ள அப்படியே சொல்லியிருப்பேன்.
1: சரி.
0: ஆ,
1: பார்த்தீங்களா? பள்ளத்தை பார்த்தால் பயந்தோடும் சங்கிலி. தெரியலமா?
2: தண்ணீர்.
0: தண்ணி ஆறு. தெரியுதா? அதான் கரெக்ட். ஆமா,
1: அண்ணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நான் ஆறுன்னு சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படுகிறது.
1: நீர்கள் வந்து அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காங்க, நாம் அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டி இருக்குது. அடுத்தது, சரி இப்போ நம்மளுக்கு ஒரு பாடல் கேட்டுட்டு
0: சரி
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேர்களை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு ஜெய ஜெய் திரைப்படத்திலிருந்து பாடல் வைரமுத்து வரிகளுக்கு பரத்வாஜ், இசையில ரேஷ்மி பாடியிருக்காங்க.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: சகோதரி,
1: சொல்லுங்கண்ணா.
0: ஆமாம், தேநீர் சாப்பிட்டீங்களா?
1: எப்படி இடையில போய் தேநீர் சாப்பிட்றது?
0: இல்லை, இதுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிட்டீங்களான்னு
1: இல்லை இல்லை, நம்ம
0: அந்த
1: ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டான்.
0: ஆமாம் அந்த நேரம் வந்துடுச்சு பாருங்கள். அதனால் வந்து தேநீர் சாப்பிடணும் போல் இருக்குது. இருந்தாலும் கூட நீங்கள் அப்போ கேட்டிங்க இல்லையா, ஒரு பாட்டு, அதாவது ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வர்ற மாதிரி வேறு பாட்டு இருக்கு.
1: ஆமாம் ஆமாம்,
0: அது இன்னொரு பாட்டு இருக்குது.
1: அப்போ நீங்கள் அதை பாடிட்டீங்கனாலே தேநீர் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது.
0: நானும் நம்ம வந்து நம்ம மெய் மறந்துடப்படாதுங்கிறதுக்காக

அங்கே கண்டேன் கைவண்ணம், இங்கே கண்டேன் பெண் வண்ணம், நோய் கொண்டு வாடுகிறேன். இந்த பாட்டு, இந்த நம்ம ராமபிரான் வந்து காட்டுக்கு போய் அப்படியே சீதா பிராட்டியை பார்க்க போகும்போது, அந்த சீதா பிராட்டி

0: இங்கேருந்து இவங்களை பார்க்க,
1: ம்
0: இவர் இங்கேருந்து அவரை பார்க்க,
1: ம்
0: அந்த மை வண்ண தரக்கி தோளில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் வரும்.
1: ம்
0: அதை அடிப்படையாக வச்சு கவியரசு எழுதுனதாக சொல்லுவாங்க.
1: ம்
0: இந்த பாசம் திரைப்படத்தில் இந்த பாட்டு வண்டும், இந்த பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு அந்த வண்ணம் வண்ணம்னு வர்ற மாதிரி
1: அந்த மாதிரி
0: எப்படி.
1: இன்னொரு பாடல்.
0: ஆமாம், ஏனத்தான் என்னை பாரத்தான் அந்த மாதிரி. சரி, அப்படியே நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருக்கக்கூடாது, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கணும்.
1: அருமையான ஒரு பாடலை நேயர்களுக்கு கொடுத்துட்டு.
0: ஹலோ,
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ம்
0: தெரியுது பேசும்போதே. சரி, ஆமா, அப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு போட்டி போடுறோம். போட்டலாமா? ரைட். மூணு. இந்த இந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லிடுவீங்க, சரியா? ஆனால் டைமே கிடையாது, கேள்வி கேட்டு முடித்தோடனே டைம் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது நாதஸ்வரத்தை அடிப்படையாக வைத்து வெளிவந்த இரண்டு படங்கள், அதில் நடித்த கதாநாயகன் கதாநாயகி, அதில் இடம்பெற்ற பிரபல பாடல்களில் ஏதாவது ஒன்று, சரியா? பாட்டு சரி, ஒண்ணு முடிஞ்சது. அடுத்து
1: யோசிச்சுட்டு இருக்காங்க.
0: ஏன் நிறுத்தி விட்டாய் பாட்டை? பாடு சார்ந்தா பாடு. என்ன? ஆமாம், இந்த சிங்காரவேலர் சன்னதியில் நம் சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். ஆமாம், கொஞ்சம் சலங்கை, சரிதானா? ஆமாம், இருக்கட்டும். 61, ஏப்பா முக்கால்வாசி சொல்லிட்டீங்களே, படம் தானே மறந்துடுச்சு. 61, ரொம்ப மகிழ்ச்சிமா. அந்த பழைய திரைப்படங்களை மனசில் ஞாபகம் வச்சு பதில் சொல்கிறீங்க பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கே முழு மதிப்பெண்மா. ஆமாம், ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு. ஏன்னா வயது ஆக ஆக அந்த மறதிங்கிறது இயல்பு, ஆனாலும் கூட அந்த பாட்டை சொல்லி அந்த கதாநாயகன் நாயகியை சொல்லி அதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நம்ம பெரிய பாராட்டு. இப்போ இருக்க குழந்தைகள்கிட்ட கேட்டால் அந்த படம்லாம் தெரியும்.
1: இல்லைண்ணா, அது பழைய திரைப்படத்துக்கு அவங்க வந்து ஃபேனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காட்சிகள் மனசுலேயே அப்படி நிற்கும்.
0: அதான் அதான். அடுத்த நேயர்
1: வாங்க. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லு. நல்லா இருக்கும்மா, கடையநல்லூர் மகாலட்சுமி. தயாரா இருக்கீங்க? அப்படியா? அப்பா, கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சி நிறைவடைய கூடிய நேரம் வந்துட்டா இல்லையா? சரி, இப்போ லைன் கிடைச்சாச்சு. உங்களுக்கும் சகோதரிக்கும் இடையில தான் போட்டி, போட்டலாமா? நாலு. ஆஹா, நீங்கள் தான் கேட்கணும். ஆமாம், நீங்கள் தான் கேட்கணும், இதில் என்ன சந்தேகம்? சபாஷ், மலைன்னு முடிகிற ஊர் அல்ல இருக்கிற ஊர், ஒரு அஞ்சு சொல்லுமா.
1: ஆனைமலை.
0: சரி, சேர்த்துக்கிடுவோம்மா. ஐயோ பாவம். அடுத்து
1: ஆனைமலை, நாகமலை, மேகமலை. நாகமலை இருக்கு.
0: சரி, அடுத்து
1: மேகமலை.
0: எத்தனை ரைட்டு தப்புன்னு கடைசியில் பார்ப்போம்.
3: ஊர்
0: வரணுமா? விளையாட்டா? சொல்லுங்க வேற.
1: நீங்க
0: சொல்லுங்கம்மா, அப்படி அடிங்க. டைம் முடிஞ்சிட்டுமா? அவங்களுக்கு முடிஞ்சிட்டு.

0: கழுகுமலை,
1: கழுகுமலை,
0: திருவண்ணாமலை,
1: திருவண்ணாமலை,
0: விராலிமலை,
1: விராலிமலை,
0: சுவாமிமலை,
1: சுவாமிமலை, மருதமலை. அப்பா, ஆனா அவங்க சொன்ன ஒரு ஊரு நாகமலை மட்டும் சரிமா, மதுரை பக்கம் இருக்கு. சரியா, நாகமலை புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, கேள்விப்பட்டீங்க.
1: ஆமா, நாகமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரிதானா? சரி. ஐயோ பாவம், மார்க்க வந்து நம்ம வந்து இந்த தடவை வந்து
2: கழுகுமலை,
1: விராலிமலை, திருவண்ணாமலை, சுவாமிமலை, நாகமலை இருக்குமா, மதுரை பக்கம் நாகமலை புதுக்கோட்டை அப்படி சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் கூட இன்றைக்கி நேயர்கள் ரொம்ப அருமையாக வந்து நமக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க பங்களிப்பை தந்திருக்காங்க. மதிப்பெண் நிறைய அவங்களும் வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கியிருக்கோம்.
2: ஆமாண்ணா, ஆனால் எப்பவும் போல் பார்த்துட்டிங்கன்னா நேயர்கள் தான் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நேயர்கள் எடுத்த மதிப்பெண் வந்து 7.5 மதிப்பெண்.
1: ஏப்பா பரவாயில்லையா.
2: இதில் வந்து மதிப்பெண் எடுத்த நேயர்கள் சங்கரன் கோவில், கோட்டியப்பன், உடையம்புலி இல்லை அவங்க எடுக்கல, பாண்டவர்
1: மங்களம்,
2: மங்களம் கோவிந்தராஜன், பரமன் குறிச்சி சுகனியா, தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு,
1: சரி,
2: திருநெல்வேலி கண்ணம்மா, புதுப்பட்டி பரமேஸ்வரி, விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன், கடையநல்லூர் மகாலட்சுமி.
1: பரவாயில்ல, இந்த தடவை நேயர்களுக்கு தான் நிறைய மதிப்பெண். நிறைய நேயர்கள் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களை, ஒரு பொழுதுபோக்கான தகவல்களை தந்து நம்ம நேயர்களை வந்து இன்னும் வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னு
2: கேட்டுக்கிறோம். ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
1: ஏ அப்பா, காது கிழிஞ்சிருச்சா? இதெல்லாம் அவ்வளவு சிறப்பாக பங்கெடுத்துக்கிட்டாங்க இல்லையா? ஆமாம்,
2: நேர்களை இதுவரைக்கும் பொதுகைதுமை நிகழ்ச்சியில் ரொம்பவே சிறப்பாக பங்கெடுத்து நீங்கள் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. நீங்களும் நிறைய கேள்வி எங்களுக்காக கேட்டீங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் கேட்டிருந்த எல்லா நேர்களுக்கும், பங்கேற்ற நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அந்நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நான் உங்களுடைய ஸ்லிசி ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
2: நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, பானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இடைவெளி இல்லாமல் பல வண்ண பாடல்கள் உங்களை வட்டமிடும் வசந்த நேரம் வானவில்.

இரவு 7:30 சுகமான ராகங்களில் இன்று வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் முல்லைத்திணையில் மூப்பொருள் அமைவு கேட்க இருக்கிறீங்க. 10:00 தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். இனி நாளை செவ்வாய்க்கிழமை வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் நமது FM ரெயின்போ 102.6 நாளை காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். காலை 7:00 7:25 வணக்கம் பரணி. 7:45 இன்றைய தினம் சர்வதேச செவிலியர் தினம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. காலை 8:02 8:30 மற்றும் 8:55 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தனிமை வாழ்வில் அவசியமா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பல்னா கிருஷ் திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தரணி போற்றும் தாரகைகள். சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். நாளை பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் உயர்நிலை பள்ளிக்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம். 1:10 நலம் தானா முள்ளிக்கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து 1:55 நலம் தானாவில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள். வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் டெல்லி லோட்டஸ் டெம்பிள் பற்றி கேட்க இருக்கிறீங்க.

இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது இனி வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். மாலை மணி 6:10, 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 நம்மை சுற்றி.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 நாளை பகல் 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை மணி 4:02 பொதுகை தும்பி, 5:02 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10, 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல். இரவு 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரையிசை, நாளை இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மதுரை காஞ்சி கூறும் கட்டிடக்கலை சிறப்புகள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து 10:00 தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேர்களே, நமது நெல்லை பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிங்க. நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கால் பண்ணலாம், 0462-256-1132 அல்லது 256-1133 அப்படிங்கிற எண்கள்ல. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. பக்தி மனம் பரப்பும் ஆன்மீக வேளை இது, பக்தி மாலை. நிகழ்ச்சியில உங்க கூட பேசுறதுக்காக நான் சுந்தரி சோமசுந்தரம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் மாலை 6:24 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 102.6. ஆன்மீக பாடல்கள் உலாவரும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: அதனைத் தொடர்ந்து மணி 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா கடந்த 3 மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 140,000 மேற்பட்ட 5 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: இன்று காலை 5 மணி அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தான். ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டை நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும் போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோடு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயந்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது வீணிட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோட சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
1: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அணவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வ சாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா கழிப்பார் விலையில் பல இடங்களில் கரடிகள் புலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங்பாங்கன், பா மெய்தே ஆய்னா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன் ஜீனா, தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து

பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. பக்தி மாலை நிகழ்ச்சியை தொடரலாம். ஆன்மீக பாடல்கள் அரங்கேறும் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேரம் 6:50. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு.

0: அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா.
1: நீங்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது தென்காசி மாவட்ட செய்திகள். அதனை தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் இடம்பெறும். 7:25 நம்மை சுற்றியில் நாம் சந்திக்கலாம். 7:30 சுகமான ராகங்களில் இன்று வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து கேளுங்க. இது நம்ம FM ரெயின்போ 102.6.

0: செயலாளர் முகமது அலி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சாதிர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் தென்காச நகரப்பகுதியில் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கியும் கோடை வெயிலில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் போது மக்களுக்கு நீர் மோர் பந்தலை திறந்தும் மரக்கன்றுகளை வழங்கியும் உள்ளிட்ட முப்பொரு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் உழைப்பாளி தின விழாவில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் புளியன்குடி எலுமிச்சை சந்தையில் ஒரு பழம் 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சக்கம்பட்டி, புன்னையாபுரம், சிங்கிலிப்பட்டி, குமந்தாபுரம், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் எலுமிச்சை பழங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்யப்படும் எலுமிச்சை பழங்களை புளியன்குடியில் உள்ள புகழ்பெற்ற எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றனர். கடந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக எலுமிச்சை மலக்கு தேவை அதிகமாக இல்லாததால் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த சூழலில் இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து கோடை வெயிலின் தாக்கம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகரித்து வருவதால் எலுமிச்சை மலங்களுக்கான தேவை அதிகரித்து உள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை மலை ₹230 முதல் ₹250 வரை விற்பனையாகிறது. சராசரியாக ஒரு பழத்தின் விலை 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கொளுத்தும் கோடை வெயிலால் குட்டை போல் காட்சியளிக்கும் குண்டாறு அணை, கருப்பாநதி அணை, அடவினார் அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வறண்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடு அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள 36 அடி கொள்ளளவு கொண்ட குண்டாறு அணையானது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கு முன்னரே நிரம்பியது. தற்போது வெயிலில் கடுமையாக கொளுத்தி வரும் நிலையில் குறிப்பாக இந்த வருடம் 100 டிகிரி பாராக்கிட் அளவிற்கு மேலாக சுட்டெரிக்க வெயில் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. அத்துடன் இந்த ஆண்டு துவக்கத்திலே கோடை மழையும் சரிவர பெய்யவில்லை. அணைக்கு தண்ணீர் வரும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுவதால் அணைக்கு தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்று போனது. இதனால் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து குண்டார் அணையானது தற்போது நீரின்றி குட்டை போல் வறண்டுள்ளது. மேலும் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடைவினர் அணை, கடையநல்லூர் அருகே உள்ள 80 அடி கொள்ளளவு கொண்ட நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோடை காலங்களில் அணைகளை முறையாக தூர்வார வேண்டுமெனவும், மேலும் கடைமடைக்கு செல்லக்கூடிய கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டுமெனவும் விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 21ஆம் தேதி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தனித்தனி தேர்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்பாளும் எழுந்தருளி திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகளிலும் வடம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் இங்குள்ள ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குறைவாக தண்ணீர் வர துவங்கியது. வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்குமாகவும் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில்

0: ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில் அவர்கள்.
1: தென்காசியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நாடு முழுவதும் உழைப்பாளர் தினத்தை தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பு அணியான சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் விவசாய அணியின் மாநில

கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனைச் சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனைச் சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனைச் சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும்

0: அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்கவுள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா 3வது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 7:25. நேயர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளக புகார் குழு அமைக்கப்படாத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்னு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல்

துன்புறுத்துகள்ல இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2013 தீவிரமா செயல்படுத்தும் பொருட்டு 10 நபர்களுக்கு மேல பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களிலுமே உள்ளக புகார் குழு அமைக்கப்படணும். அந்த குழுல குறைந்தபட்சம் 4 உறுப்பினர்களும் குழு தலைவர் அந்த நிறுவனத்துல பணிபுரியிற மூத்த பெண் பணியாளராகவும், குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் 50% மேல பெண்களாகவும், ஒரு உறுப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலிருந்து மகளிர் பிரச்சனைகள் பற்றி அறிய அக்கறை கொண்ட அவங்க சட்டத்தை பற்றின அறிவு பெற்றவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ நம்ம மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு மேல பணிபுரியிற எல்லா அரசு, தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வங்கிகள், தொழிற்சாலைகள், இங்க எல்லாத்திலையுமே உள்ளக புகார் குழு அமைத்து அதோட விவரம் மற்றும் ஏற்கனவே குழு அமைத்தவர்கள் அதற்கான ஆண்டு அறிக்கை இது எல்லாத்தையுமே இமெயில் ஐடியில அனுப்ப சொல்லியிருக்காங்க. மெயில் பண்ண வேணும்னோ அதோட மெயில் ஐடி என்ன அப்படின்னா socialwelfareTVLICC@gmail.com. இந்த ICCங்கிறது இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி. ஸோ சோசியல் வெல்ஃபேர் TVLICC@gmail.com இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணணும் உங்களோட ஆண்டு அறிக்கையை. இல்லைன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மணிமுத்தார் வளாகத்தில் இயங்குகிற மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு நேர்லையும் சமர்ப்பிக்கலாம். இதற்கு கால வரையறை கொடுத்திருக்கிறாங்க, வருகிற 31 தேதி அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல். நீங்க செய்ய தவறுறீங்க அப்படின்னா உங்களோட நிறுவனங்களுக்கு 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. அடுத்த தகவல், உங்களோட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா அதற்கான தகவல் தான் இது. நம்ம தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. அதுல இந்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை இப்போ நடைபெற்று வருது. அரசு செவித்திறன் குறைவுடையவோருக்கான மேல்நிலைப் பள்ளி பார்த்தீங்கன்னா தருமபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு மாவட்டங்கள்லையும், உயர்நிலைப் பள்ளி பார்த்தீங்கன்னா சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டை மாவட்டங்களையும், நடுநிலைப் பள்ளி செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்கள்லையும், அதே மாதிரி அரசு பார்வை திறன் குறையோடையருக்கான மேல்நிலைப் பள்ளி திருவள்ளூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில்,

பல்லாண்டு கலைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. அதாவது விவசாயிகள் நீர் இருப்பை பொறுத்து வறட்சியை தாங்கி வளரும் மற்றும் பயிர்களை தேர்ந்தெடுக்கணும். அதாவது தரமான பயிர்களை தேர்ந்தெடுக்கிறது, சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது, மூடாக்கு அமைக்கிறது, பிபிஎஃப்எம் தெளிக்கிறது, கோடை உழவு செய்கிறது, இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றி வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட வேண்டும் அப்படின்னு நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் இதுவரை கேட்டது நம்மை சுற்றி.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரையுலகில் கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளித்த காவிய நயத்துடன் பாடல் வரிகளை புனைந்து இனிமையான இசையுடன் சுகமான ராகங்களாக உலா வந்துள்ள அருமையான பாடல்களை இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு வீரவநல்லூர்ல இருந்து ஆ. கிருஷ்ணன் அவர்கள். வீரவநல்லூர் ஆ. கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பை தான் இன்னைக்கு சுகமான ராகங்கள்ல 8 மணி வரைக்கும் கேட்க இருக்கிறோம். அதில் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற படத்திலிருந்து. இதுல நாயகி தனது ஆசையினாலே தென்றலை தூதுவிட்டு பாடும் இனிமையான பாடல் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போம் சுகமான ராகங்களின் முதல் பாடல் இதோ.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று வீரவனலுரா கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் அடுத்ததாக இளங்காதலர்கள் துடிப்புடன் மகிழ்ச்சியுடன் பாடும் பாடல் இது. அருமையான இசையுடன் கூடியது, அவரோடு சேர்ந்து நாமும் ரசிக்கலாம். ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து.

இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பருவ வயதுடையவர்களின் இதயங்களில் எழும் உணர்வுகளை எடுத்து தொகுத்து பாடும் பாடல் அடுத்ததாக பாசம் படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க FM Rainbow 102.6 சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டுட்ருக்கிறோம். அடுத்த பாடல் நாயகனும் நாயகியும் ஒருவருக்குள் ஒருவராக ஆகிவிட்டோம் என்பதை தெளிவாகவும் இனிமையாகவும் பாடுகிறார்கள். அந்த பாடல் அவர் மிகவும் விரும்பி கேட்பாராம். அவரோடு சேர்ந்து நாமும் ரசிப்போமா? சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து.

நேரம் இரவு 7:53 நிமிடத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சிட்டுக்குருவியின் செயலை வர்ணித்து காதலர்கள் இருவரும் இணைந்து பாடும் அடுத்த பாடல் கோடிக்கணக்கான நேயர்கள் ரசித்து கேட்பார்கள், எனக்கும் மிகவும் பிடிக்கும் என்று எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. வீரவநல்லூர் ஆ. கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் அடுத்த பாடல் புதிய பறவை படத்திலிருந்து.

இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 7:57. இளம் காதலர்கள் இணைந்து கனவில் லயித்து பாடும் இனிமையான அருமையான பாடல், நிறைவான பாடலாக அன்னையின் ஆணை படத்திலிருந்து. நேயர்கள் இதுவரை கேட்டது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் ஆ. கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பு.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது செய்தி அறிக்கை. அதனை தொடர்ந்து 8:05 குக்கு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல்கள் தான் ஒலிபரப்பாக இருக்கு. அதற்கு நீங்க பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்ல உங்களோட பெயர், ஊர் பெயர், அதுக்கப்புறம் என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்கிறத 9443360794 9443360794 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதைப் பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியிலிருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடம்.

இடத்திலும் 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும் 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட்கணக்கில் கனடாவின் லாப்கான் கென் பாங் லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் இரவு 8:06. ஆரம்பிக்கலாம் குக்கு நிகழ்ச்சியை. 9 வரைக்கும் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. உங்களோட விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாக போகுது. நீங்க பண்ண வேண்டியது உங்க போன்ல இருந்து வாட்ஸ்அப் மூலமா உங்களோட பெயர், உங்களோட ஊர் பெயர், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்புங்க. 9 4 4 3 3

6 நிமிடம் ஆரம்பிக்கலாம் குக்கு நிகழ்ச்சியை. 9 மணி வரைக்கும் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. உங்களோட விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாக போகுது. நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் மூலயமா உங்களோட பெயர், உங்களோட ஊர் பெயர், என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க. 9443360794 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் எண்ணில், 9443360794 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறோம். யார் கேட்டிருக்காங்கன்னா, உடையாம்பொழியிலிருந்து அருள்ராஜ், அபிஷேக், அனிஷ். எந்த படத்துலேருந்து? புதுநெல் புதுநாத்து படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் பாடல் கேட்கலாம். உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் 9443607 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் எனக்கு 9443607 அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோவில்பட்டியிலேருந்து அடுத்ததாக தீபா அண்ட் தங்க திருப்பதி அவங்க கேட்டிருக்கிறாங்க. கோட்டை வாசல் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ சீக்கிரம் நீங்களும் எடுங்க, ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பாடல் அடுத்ததாக கூட இருக்கலாம் குக்கு நிகழ்ச்சியில். நேரம் 8:13 அடுத்த பாடல் இதோ.

இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அண்ட் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ்லையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாட்ஸ்அப் மூலியமா கேட்டிருக்கிறாங்க. சிந்து புந்திரையிலிருந்து முருகன் அண்ட் உச்சி மகாலி அவங்களுக்கு கேட்டிருக்காங்க பாடல். ரம்மி படத்துல இருந்து நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததான் நீங்களும் வாட்ஸ்அப் மூலியமா பாடல் கேட்கணும், அது நம்ம குக்கு நிகழ்ச்சியில ஒலிபரப்பாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பரான 944 3 3 6 0 7 9 4 அப்படிங்கிற நம்பர்ல

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நம்ம கூக்கோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலயமா பாடல் கேட்டிருக்கிறாங்க. மேலப்பாளையம்லேருந்து ஹுசேன் அவர் கேட்டிருக்காரு காசி படத்துலேருந்து பாடல். எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். குக்கு.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 8:29 குக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலியமா நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களோட ஃபேவரட் சாங் நம்ம பண்பலையில் ஒலிபரப்பாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட பெயர், ஊர் பெயர், என்ன படத்துலேருந்து எந்த பாடலுங்கிறத தெளிவாக டைப் பண்ணி 9443630794 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த பாடல் விஷ்ணு ராம் கணேஷ் அண்ட் அமுதா மகிழினி புதுக்குடியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க, கும்பக்கரை தங்கையா படத்துல இருந்தேன்.

0: காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: குக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் மூலியமா அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. உடையாமலையில இருந்து ஆகாஷ், அரண்மனை கிளி படத்துல இருந்து. நேரம் 8:36 நெருங்கிட்டு இருக்கிறோம்.

இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் மூலயமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் வாட்ஸ்அப் மூலயமா கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப் மூலயமா உங்களோட பெயர், ஊர் பெயர், என்ன படம், என்ன பாடலுங்கிறத தெளிவாக டைப் பண்ணி 9443637494 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த பாடல் கேட்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ராஜபாளையம் அந்த ஊர்லேருந்து ராஜேஸ்வரி கேட்டிருக்கிறாங்க. பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

குக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நேயர்களோட விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்க அந்த வரிசையில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலயமா பாடல் கேட்டிருக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டியிலிருந்து சித்ரா தேவி அண்ட் தங்கப்பழம், இதய கோவில் படத்திலிருந்து அவங்க கிட்ட பாடல்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டலாம். வாட்ஸ்அப்பில் இருந்து கேட்டிருக்காங்க, மந்தி தோப்புலேருந்து ஆறுமுகசாமி அவர்கள்.

நீர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் நீர்கள் வாட்ஸ்அப் மூலியமாக விருப்ப பாடல்கள் கேட்டாங்க இல்லையா, அந்த வரிசையில் நிறைவான பாடல் கள்ளம்புலியிலிருந்து முருகம்மாள் கேட்டிருக்காங்க. பிச்சை

கரண் படத்துல இருந்து. அதற்கு முன்னே நம்ம நேயர்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துடலாம். என்னென்னா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, நேரமின்மை காரணமாக எல்லாரோட பாடலும் ப்ளே பண்ண முடியல. அதில் வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, ராமநாதபுரம்லேருந்து பாலமுருகன் சார், சுரண்டையிலேருந்து ரேவதி, நீங்களாம் ஆல்ரெடி 3 மணிக்கு குக்கோ நிகழ்ச்சியிலேயே இன்றைக்கே நீங்கள் கேட்ட பாடல்கள் ஒலிபரப்பாயிருந்தது, அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதற்போக இன்னும் நான் லிஸ்ட் சொல்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து பாலமுருகன் சார், வீரபாண்டிய புலிக்குளம்லேருந்து கார்த்திக் ராஜா, சாத்தான்குளம்லேருந்து வைதேகி, புதுப்பட்டியிலேருந்து மேக்கேல், அண்ட் புலவனூர்லேருந்து கார்த்திக், சடையபுரம்லேருந்து முத்துசெல்வி செல்வகுமார், இவங்க எல்லாமுமே பாடல் கேட்டிருக்கிறாங்க வாட்ஸ்அப் மூலமா. வெரி சாரி, டைம் இல்லாத காரணத்தினால உங்களோட பாடல்கள் ஒலிபரப்ப முடியலை. அதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது, கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணும். நாளைக்கும் நிறைய நேரலை நிகழ்ச்சிகள் இருக்குது, உங்களோட விருப்ப பாடலை நாளைக்கு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நிறைவான பாடல் குக்கு நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து மணி 9:15 செய்தி சுடர் கேட்க இருக்கிறீங்க. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.
1: Good evening. This is Akashvani. I'm Anuja Kumar with the news at 9.
2: The headlines. Prime Minister Narendra Modi calls upon citizens to unite to ease burden on national resources. Terms West Asia conflict one of decades biggest crises. Government assures no shortage of petroleum as the country holds 60 days stock of crude oil and natural gas and 45 days of LPG. Centre notifies implementation of Viksit Bharat G. Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, central Maharashtra, Rajasthan and West Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings.

0: hosting the first world summit of International Big Cat Alliance. IBCA is Prime Minister Shri Narendra Modi ji's initiative to save the 7 big cats of the world. Corporate funding is essential to support critical areas of big cat conservation such as habitat restoration, technology driven monitoring and surveillance, community based conservation, capacity building and conservation awareness. I urge you all to come forward to save the big cats, because the big cat maintain ecological balance, protecting vast landscape, biodiversity and water resources.
1: Benchmark domestic equity indices fell around 1.5% today as a fresh flare-up in US and Iran tensions led to a rise in crude oil prices and dampened investor sentiment. The BSE Sensex plunged 1,313 points to close at 76,015. The NSE Nifty lost 360 points to settle at 23,816. The India Meteorological Department, or IMD, has forecast heat wave conditions over Gujarat, Madhya Maharashtra, Marathwada, Rajasthan and West Madhya Pradesh tomorrow. Meanwhile, heavy rainfall is likely to prevail over Assam, Meghalaya, Sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. In Delhi NCR, cloudy skies are expected over the national capital tomorrow. On to sports. In cricket, India continues to hold the number one position in the latest ICC men's ODI team rankings following the annual update released today. India's rating slipped by 1 point from 119 to 118. New Zealand is on the second position, gaining 2 points to move up to 113. Australia stayed at the third spot with an unchanged rating of 109. The biggest movement inside the top five came from South Africa, which climbed above Pakistan to move into the fourth place. And in IPL cricket, Punjab Kings were 180 for 2 in 11.3 overs against Delhi Capitals in Dharamsala when reports last came in. Earlier, Delhi Capitals won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls upon citizens to unite to ease burden on national resources, terms West Asia conflict one of decades' biggest crises. Government assures no shortage of petroleum as the country holds 60-day stock of crude oil and natural gas and 45 days of LPG. Centre notifies implementation of Viksit Bharat G. Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, central Maharashtra, Rajasthan and west Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான துணை மருத்துவ படிப்பு வாய்ப்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
6: பிளஸ் டூ ரிசல்ட் வந்து கடந்த வாரம் வந்து வந்திருக்கு. மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஆர்வமும் நிறைய சந்தேகங்களும் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்றா போல் இப்போ வந்து நிறைய படிப்புகளும் கூட மருத்துவத்துறையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது சார்? அலைடு மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன என்ன மாதிரியான படிப்புகள் இதில் இருக்குது?
5: குறிப்பாக எல்லாருமே வந்து நம்ம முதல்ல டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ வந்து நீட் வந்ததுனால நீட்டில் வந்து மாணவர்கள் வந்து பல பேருக்கு வந்து அடைய முடியாமல் ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் மருத்துவம் சார்ந்த தொழிலில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து தமிழகத்திலே இருக்குது. அவங்க எடுக்கும்போது இதுவும் வந்து ஒரு புனிதமான தொழில், டைரக்ட்லி டீல்ஸ் வித் பேஷண்ட் கேர். நீங்கள் சொசைட்டிக்கு செய்ய மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தி இதில் கிடைக்கும். நம்ம எப்படி கோவிட் பேண்டமிக்கை ஒரு 89,283 நோயாளிகளை வந்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை நம்ம காப்பாற்றணும்னா அது மருத்துவர்களால் மட்டுமே கிடையாது. அது சாத்தியமானதுக்கான முக்கியமானமே காரணம் என்னன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இணைந்து செய்தனால தான் நம்மளால் வந்து வெற்றிகரமாக நோயாளிகளை காப்பாற்ற முடிஞ்சது. பிஎஸ்சி கோர்சஸ்ன்னு ஒரு 23 கோர்சஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், அதாவது மருந்தியல் துறை அதை மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா நீ பி ஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நர்ஸ் செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பி

0: கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நான் வந்து ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்காங்க. அவங்க அவருடைய பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகள் முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ நவ் ஷி இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ கலெக்டர் இன் டெல்லி கவர்மெண்ட். இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து போலீஸ் உடையோடு இருந்தார். அவருடைய பேசிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு டிஎஸ்பி தமிழ்நாடு கேடரில் செலக்ட் ஆகி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு அடிப்படை கோர்ஸாக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பல்வேறு விதமான அந்த அலைடியல்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்பெஷல் சில்ட்ரன் நான் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி ஒரு செர்பல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டுடைய ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். மேலை நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர்களுக்கான வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள், பிஏஎஸ்எல்பி. அதாவது அது என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
1: ஸ்பீச் தெரபிஸ்ட்ன்னு சொல்றாங்க,
0: அதுதான் பிஏஎஸ்எல்பி. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்கள் இன்னும் நீங்கள் மேலை நாடுகளுக்கும் சரி, அங்கே குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து காது கேளாமைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு, அதாவது காக்லியார் இம்ப்ளான்ட்ன்ற சர்ஜரியை பண்ண பிறகு, போஸ்ட் சர்ஜரிக்கு பிறகு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தான் ரொம்ப வைட்டல். கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய சிட்டிங்ஸ் உட்கார வேண்டியது இருக்கும். வந்த பிறகு அந்த குழந்தை வந்து பாடி ரைம்ஸை சொல்கிற வரையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த பயிற்சி என்பது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு கோர்சஸ்லாம் வந்து நமக்கு அலைட் ஹெல்த் கோர்சஸில் இருக்குது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும், இந்த கோர்சஸை பற்றி முழுமையாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் கோர்சஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி எம்பிபிஎஸ்க்கு வந்து என்எம்சி கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் மெடிக்கல் கமிஷனும், அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து ஐஎன்சின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவுன்சில் வந்து நர்சிங்கனுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து
1: அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு
0: மொத்தமே வந்து அவங்க வழிதான் நீங்கள் பண்ண, நீங்கள் வந்து டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்போ உருவாகுது. இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான அலைட் ஹெல்த் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ அதனால் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாமல் போகுது. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 56% வேக்கண்டாக இருந்தது.
1: ஓ,
0: கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாமல்
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுது பற்றிய தகவல்கள்.
0: அதனால தான் நான் உண்மையிலே நான் ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
0: இந்த விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியாத காரணத்தினால அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி, அதோட ட்ராப் அவுட் ஆகிட்டு இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளஸ் டூட போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
1: ஏதோ ஒரு டிகிரியை போய்
0: ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான எதிர்காலமும் நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்தி கொள்ள முடியும், அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் முழுமையாக இருக்கும்ன்றது. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் பிஎஸ்சி நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 வருஷம் கோர்சஸ்ன்னு இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. ஒரு 15 சர்டிஃபைட் கோர்சஸ், அதாவது 1 இயர் கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசிஜி டெக்னீஷியன், இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அது ஒரு 1 இயர் முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இசிஜி டெக்னீஷியன் உடனே சேரலாம். உங்களுடைய அடிப்படை விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் உயர்த்துக்கணும். பம்ப் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்கிறதுக்கு, கார்டியாக தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ். அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது. போன முறை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு வந்து நான் செலெக்ஷன் கமிட்டியில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், இந்த கோர்சஸ்லாம் என்ன எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தேன். அதனால் வந்து இது எனக்கு இதில் உள்ள நடந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அரசாங்கம் வந்து சரி எதற்காக இந்த 56% வந்து சேரலை அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ எவ்வளோ ஃபில் ஆகுதுங்கிறத முடிஞ்ச பிறகு இதனுடைய ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம். ப்ராஸ்பெக்டஸ் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர் எல்லா தினசரி பற்றியெல்லாம் வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு பிறகு

0: ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும், எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அந்த கவுன்சிலிங். செப்டம்பர் வரையில் இது நடக்கும். ஸோ அந்த எண்டு முடிஞ்ச பிறகு இந்த முறை போய் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, போன ஆண்டு அதாவது 25-26 முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சீட்ஸ்லாம் வந்து சரண்டர் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேரடி பார்வையில் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு, உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கோர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணும். ஸோ அந்த மாதிரி முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் முழுமையாக வந்துதான்னா
1: நம்ம நிகழ்ச்சி வாயிலாக இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம்.
0: கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அரசும் வந்து பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுக்குது, மக்களும் இதுக்கான விவரங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு நீங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதனுடைய பேசிக்கான எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் கூட அங்கே தொலைபேசி எண் இருக்குது, அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உடனடியாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து உதவி பண்ணி அந்த மாணவர்கள் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 37,000 மாணவர்கள்கிட்ட வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்றது கேள்விப்பட்டேன். அதுக்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ இந்த டெலி கவுன்சிலிங் மூலமாக மனநலம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுக்காக நம்ம தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது இயற்கை.
1: உடனே வந்து அடுத்த துணைத் தேர்வுகளும் நடக்க போகுது,
0: தேர்தல் நடக்குது, ஏதாவது வகையில் அடுத்த கட்டமாக வந்தலாம். இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவே கிடையாது, பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நிச்சயமாக சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த படிப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கருத்தையும் நீங்கள் முன் வச்சிங்க. அதுவும் இல்லாமல் இதனுடைய இந்த கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புமே வந்து இதை வந்து கண்காணிச்சிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மேலும் அந்த இணையதளம் வாயிலாக வந்து விண்ணப்பிக்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களை வந்து மாணவர்கள் வந்து அந்த தொலைபேசி எண்ணிலையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இணையதளம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: இணையதளம் வந்து www.tnmedicalmedicalselectionscelectionorg என்கிற இணையதளத்தில் அவங்க வந்து டைரெக்டாக அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். தொலைபேசியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் 044-298-62046 என்கிற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைச்சிங்கன்னா பேராமெடிக்கல்னு சொல்லி டெப்டி டைரக்டர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்மந்தமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக்கல்வி இயக்குநரகத்தில் தனியாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் டைரக்டர் இன்சார்ஜ். பேராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமே அவங்க இருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வி வாண்டட் டு ஹெல்ப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் மேலும் மேலே அவங்க வரணும். இவ்வளோ சீட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து வீணாக போயிட்டுருக்குது அப்படின்னும் போது, அதுவும் அது தெரியாமல் சில பேர் வந்து போயிட்டு ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய காசே பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் தான் வரும்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் வந்து ஒரு தரமான கல்வி
0: கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போகும்போது அதிகமாக இருக்கும், 10 மடங்கு மேலே கட்டுற மாதிரி இருக்கும், 33,000-43,000 அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸை ஒரு நல்ல நீங்கள் மென்டார்ஸ், நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாராவது இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்வதோ, இல்லது எங்கள் மருத்துவக்கல் இயக்குநரகத்திலே வந்து கூட நீங்கள் வந்து இதில் எது நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வந்து பயன்படலான்றது தான் என்னுடைய வீடு.
1: நிச்சயமாக சார், அதாவது என்ன இணையதளத்தில் தொடர்பு கொள்ளணும், எந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு. நம்ம வந்து அதை ஒன்றொன்றாக வந்து நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோர்சஸ் பற்றி தெரியறது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் போது, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இந்த கோர்ஸில் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஎஸ்சி டிகிரியில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க சார்.
0: பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி ஃபார்மசி, அப்புறம் நான் பிஏஎஸ்எல்பி, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆடியாலஜி அந்த கோர்ஸ்,
1: ஸ்பீச்
0: தெரப்பிஸ்ட் பற்றி, அப்புறம் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப சவுதி போன்ற நாடுகள்லாம் அது டிமாண்ட் அதிகம், அப்புறம் கார்டியக் டெக்னாலஜி, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கி தெரப்பி, லீனாக் தெரப்பிலாம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் லேப் சம்மந்தம் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, டிப்ளமா கோர்ஸ் இருக்குது,
1: பேச்சுலர்
0: ஆஃப் லேப் டெக்னீஷியன்லேயே பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ்னு இருக்குதுங்க. இது எல்லாமே பிஏஓடின்னு இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ், இப்போ நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான், அதில் வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது, பிஎஸ்சி கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வேலைவாய்ப்புங்கிறது உத்தரவாதம், ஆனால் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாடில் இருக்கவங்க வந்து அவர்கள் மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணும்போது நமக்கு சேஃப்டி என்ஷூர் ஆகும்.
1: நிச்சயமாக நம்ம வந்து யாரும் ஒரு தவறான ஏஜென்ட்

0: அதுக்காக அந்த பணம் கொடுத்து இங்கே கொடுத்து வீணாக போகாமல் இந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் மூலமாக போகலாம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்சஸ் தேவைங்கிறது நம்மகிட்ட தான் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜெர்மன் வந்து எங்களுக்கு மேண்டேட்டே தேவை, அந்த கோர்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் பண்ண பசங்க ப்ளஸ் அந்த டிப்ளமோ நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கில் தான் அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, வென்டிலேட்டர் ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஆப்டோமெட்ரி கண் சம்மந்தப்பட்டதை பற்றி பார்க்கறதுக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க.
1: எல்லா இடத்துலையும் வந்து கண் மருத்துவரே போயிட்டு பார்க்க முடியாது.
0: அவங்க தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ட் எரர்லாம் அசஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பெக்டகல்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சைஸ் போடுறதெல்லாம் பார்த்து டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் இருக்கு, ஆரை வச்சுல இருக்கு, கண் ஆஸ்பத்திரிலே அந்த மருத்துவமனைகளே இருக்கு. அப்புறம் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டது பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி 19 விதமான பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் 19 மாதிரி கோர்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம், இல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இப்போ இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஓப்பன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க.
1: ஆனால் இதுக்கு முன்பு அந்த மாதிரி
0: கிடையாது, அதுவும் எலிஜிபிலிட்டி வருங்க. கிரைட்டீரியாலாம் வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது உங்களுக்கு விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓசிபி கேட்டகரியில் 45% அக்ரிகேட், இந்த மூணு விஷயங்களையும் பாஸ் பண்ணியிருக்கணும், 45% ரெக்ரூட் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி அண்ட் எம்பிசி பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40% அக்ரிகேட் இருந்தால் போதும். இந்த மூணு விஷயம் பேசிக்காக இந்த மாதிரி கோர்சஸ் இருந்ததுன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது முக்கியம், அதில் இல்லாத பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அப்ளை பண்ணிடலாம்.
1: துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய தெரிந்து கொண்டோம் நேயர்களே. இதன் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நீர்களே, இது நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பில் நீர்கள் கேட்கவிருக்கிறீங்க இலக்கிய சாரல். நேரம் 9:30. இன்னைக்கு இலக்கிய சாரலில் நாம கேட்க இருக்கிறது முல்லை திணையில் முப்பொருள் அமைவு. முல்லை திணையில் அமைந்த முல்லை பாட்டை பாடிய புலவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வாணிகனார் மகனார் நப்பூதனார். கலித்தொகையில் உள்ள முல்லைக்கலி பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன். ஐங்குறுநூற்றில் முல்லை திணை பற்றிய 100 பாடல்களை பாடியவர் பேயனார். ஏனைய அகத்திணை நூல்களில் உள்ள முல்லை திணை பாடல்களை பல்வேறு புலவர்கள் பாடியுள்ளனர். அத்தகைய முல்லை திணை பாடல்களில் அமைந்துள்ள முப்பொருள், அதாவது முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இந்த 3 பொருள்களின் அமைவை தான் இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில வழங்கறதுக்காக நான் சுந்தரி சோமசுந்தரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். முல்லை திணையில் முப்பொருள் அமைவு இன்னைக்கு இலக்கிய சாரல்ல பேசலாம். பாடலை தொடர்ந்து

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: இன்றைய இலக்கிய சாரலில் முல்லை திணையில் முப்பொருள் அமைவு, அதில் முதற் பொருள் அமைவு. முதற் பொருளாகிய நிலமும் பொழுதும் பாடல்களில் அமைந்துள்ள சிறப்பை காணலாமா? பிரிந்து சென்ற தலைவன் வருவதாக கூறிய கார்பருவம் வந்தது. ஆனால் அவன் ஏனோ வரவில்லை. தலைவிக்கு வருத்தம் மிகுந்தது. தோழியிடம் கூறி ஆறுதல் பெற எண்ணுகிறாள். இளமை பாரார் வளம் நசை இச்சென்றோர் இவனும் வாரார் யவனரோ எனப் பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக நகுமே தோழி நருந்தன் காரே. இது குறுந்தொகையின் 126வது பாடல். தோழி இன்பத்திற்குரிய இளமையின் அருமையை தலைவர் எண்ணி பார்க்கவில்லை. பொருள் வளத்தை விரும்பி என்னை பிரிந்து சென்றவர் இன்னும் வரவில்லை. நறுமணம் தரும் குளிர்ந்த கார்காலம் எங்கேடி அவர் என்று கேட்பது போல் முல்லை அரும்புகளாகிய பற்களை காட்டி சிரிக்கின்றதே. கார்பருவம் கண்டு வருந்தி தோழியிடம் தலைவி இவ்வாறு பேசுகிறாள். முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதான கார்காலம் நருந்தன் கார் என இந்த பாடலில் வெளிப்படுவதை நாம் காணலாம். ஒக்கூர் மாசத்தியார் பாடிய பாடல் இது. முல்லைத்திணையின் முப்பொருள் அமைவில் முதற் பொருள் அமைவு பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது முல்லைப்பாட்டில் 6வது அடி. இது பெரும்பெயல் பொழிந்த சிறுபொன் மாலை என்னும் அடியில் பிரிந்தோர்க்கு துன்பம் தரும் மாலை என்று சிறுபொழுது சுட்டப்படுவதை இங்கு காணலாம். இனி முல்லைத்திணைக்குரிய காடு என்னும் நிலமும் கார்பொழுதும் பாடலின் ஒரே அடியில் அமைவதை காணலாம். வாருங்கள். கார்காலத்தில் வருவேன் என்று கூறிய தலைவன் வரவில்லை. ஆனால் கார்காலம் வந்துவிட்டதை காடு கூறிவிட்டது. பொய்கூறா தலைவன் ஏன் வரவில்லை என மனத்துக்குள் வருந்தும் தோழியை தேற்றுவது போல தலைவி இவ்வாறு பேசுகிறாள். புது பூங்கொன்றை காணம் கார் எனக் கூறினும் யானோ தேரேன் அவர் பொய்வழங் கலரே. குறுந்தொகையின் 21வது பாடல் இது. புதிய கொன்றை மலர்கள் பூத்து குலுங்கும் இக்காடு கார்காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறது. ஆனாலும் நான் நம்ப மாட்டேன், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்கிறாள். இங்கு கானம் காடு என நிலமும் கார் என பொழுதும் குறிக்கப்படுவதை நாம் காணலாம். ஓதலாந்தையார் பாடிய பாடல் இது. குறுந்தொகையின் 21வது பாடல். அடுத்தது கருப்பொருள் அமைவு பேசலாம். முல்லைத்திணையின் முப்பொருள் அமைவில் பாடல்களை தொடர்ந்து

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் இரவு 9:49 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளில் இலக்கிய சாரல். இன்னைக்கு நிகழ்ச்சியில முல்லைத்திணையில் முப்பொருள் அமைவு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது கருப்பொருள் அமைவு. 14 வகை கருப்பொருள்களில் சிலவற்றை கூறுகிறேன், கேளுங்களேன். மாவலி வார்த்த நீர் தன் கைகளில் விழுந்த அளவிலேயே பெரிய உருவமாக வளர்ந்தவன் திருமால். அத்திருமாலை போன்று மேகம் கடல் நீரை குடித்து மலை உச்சியில் தங்கியது. உலகத்தை வளைத்தது. விரைந்து பெரிய மழையை பொழிந்தது. முல்லை பாட்டின் இந்த தொடக்கம் முல்லை நில தெய்வமான திருமாலை உவமை வழியாக குறிப்பிடுகிறது. இடைச்சிறுவன் பால் விற்றல், ஆடு மேய்த்தல் ஆகிய தொழில்களை செய்யும் காட்சியை நற்றிணை பாடலில் நாம் காணலாம். நுண்ணிய பல மழை துளிகள் அவன் உடலின் ஒரு புறத்தை நனைக்கின்றன. கையில் கோலூன்றி அதன் மேல் கால் வைத்து அவன் நடுங்கி ஒடுங்கி நிற்கிறான். வாயை குவித்து சீழ்கை ஒலி எழுப்புகிறான். அதனை கேட்டு ஆட்டுத் தொகுதி வேற்று நிலம் புகாமல் முல்லைக்காட்டிலேயே நிற்கிறது. இதனை நற்றிணையில் 142 பாடல் வரிகள் சொல்கிறார். பால் நொடை இடையின் நுண்பல் துவலை ஒரு திறம் நனைப்ப தண்டுகால் வைத்த ஒடுங்கு நிலை மடிவிழி சிறுதலை தொழுதி ஏமாறு அல்கும் புறவினதுவே என்று. நற்றினையின் இந்த பாடல் ஆயச்சிறுவனை நம் கண்முன் காட்டுகிறது. ஆடு மேய்த்தல், பால் விற்றல் முதலிய முல்லை நில மக்களின் தொழிலையும் நமக்கு காட்டுகிறது. இடைக்காடனார் எனும் புலவர் பாடிய பாடல் இது. அடுத்தது பசலை கன்றி உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவலை செத்த கையள் இன்னே வருகுவர் தாயரின் போல். மழையில் நனைந்து குளிரால் நடுங்கும் ஆயச்சிறுமி தன் கைகளால் தோளை இறுக அணைத்து கொண்டு தாய்ப்பசுக்களின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் கன்றுகளிடம் தாயர் இப்போதே வந்துடுவர் என்று ஆறுதல் கூறுகிறார். இது முல்லைப்பாட்டு காட்டும் காட்சி. அடுத்தது 562 பாடல். பேதையங்கொன்றை கோதை நிலை நோக்கி எவன் இனி மடந்தை நின் கலீழ்வே. மழை தொடங்கியது, தலைவன் வரவில்லை, தலைவி வருந்துகிறாள். ஆறுதல் கூறும் தோழி காரணமில்லாத மழையை பெய்யும் மேகத்தைக் கண்டு கார்பருவ மேகம் என தவறாக எண்ணுகிறது கொன்றை மரம். அறியாமையால் மலர்கின்றது கொன்றை மலர்கள். இதைக் கண்டு நீ இது கார்பருவம் என்று வருந்தாதே என்று தேற்றுகிறாள். இந்த பாடல் வரிகளில் கொன்றை மரம், கொன்றை பூக்கள் ஆகிய கருப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. கருப்பொருள் அமைவில் நிறை

பாடலுக்காக கலித்தொகையின் 102வது பாடல் வரிகளில் 2 மற்றும் 3வது பாடலடிகள். தன்னரும் பிடவமும் தவள் பொழி பொடி தளவமும் வண்ணவன் தோன்றியும் வயங்கு இணர் கொன்றையும். இந்த முல்லை கலி பாடலடிகளில் பிடவம், முல்லை, தோன்றி, கொன்றை முதலிய முல்லை நிலத்துக்குரிய மலர்களை சுட்டுகின்றன.

இன்றைய இலக்கிய சாரலில் பேசிக்கொண்டிருக்கிறோம் முல்லை திணங்கில் முப்பொருள் அமைவு, நிறைவாக உரிப்பொருள் அமைவு. அரசன் பணிப்பதால் தலைவன் போர்வினை முடிக்கச் செல்வான், அல்லது இல்லற வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேடச் செல்வான். அவன் வரும் காலத்தை எதிர்நோக்கி ஆற்றியிருப்பாள், அதாவது பொறுமையோடு காத்திருப்பாள் தலைவி. இதுவே முல்லை திணையின் உரிப்பொருள். பாடல்களில் தலைவி பொறுமையுடன் காத்திருத்தல், பருவம் கண்டு வருந்துதல், தோழி தலைவியை தேற்றுதல், தலைவன் வினை முடித்து திரும்பி வருதல் போன்ற நிகழ்வுகள் இந்த உரிப்பொருள் அமைவில் இருக்கும்.

இப்பொழுது ஐங்குறு நூற்றின் 461வது பாடல் வரிகள். இணையல் வாழி தோழி எனையதூவும் நிற்றுறந்து அமைகுவர் அல்லர். இந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறது? தலைவி துயருடன் ஆற்றியிருக்கிறாள். கார்காலத்து பெருமழை மாலை காலத்தில் வந்தது. ஆண்மான்கள் பெண்மான்களை தழுவியவாறு மயக்கம் மிகுந்து காட்டில் மறைந்து ஒடுங்குகின்றன. ஆண் யானைகள் தத்தம் பெண் யானைகளோடு சேர்ந்து அழகிய மலைப்பக்கங்களை அடைந்தன. பொன்னை போன்ற என் மேனியின் அழகு பிரிவினால் சிதையும்படி செய்த தலைவன் இன்னும் வரவில்லையே, இன்னமும் வராவிடில் என் இனிய உயிர் என்னாகும் என தலைவி வருந்தி இருக்கிறாள். வருந்தும் தலைவியை தோழி, உனை பிரிந்து நீடித்து அங்கிருக்க மாட்டார் தலைவர், விரைவில் வருவார் என தேற்றுகிறாள். அடுத்தது அகநானூற்றில் 164வது பாடல் வரிகள். யவன்கொல் மற்ற அவர் நிலை என மயங்கி இகுபனி உரைக்கும் கண்ணொடு இணைவு ஆங்கு இன்னாது உறைவி. பாசறையில் இருக்கும் தலைவன் தலைவியின் நிலையை எண்ணி பார்க்கிறான். நம்மை பிரிந்து போன நம் தலைவனின் நிலை எப்படி இருக்கிறதோ என மயக்கமடைந்திருப்பாள் தலைவி. கண்ணீர் சிந்தி அழுது துன்பத்துடன் ஆற்றியிருப்பாள் அவள் என்று தன் நெஞ்சிற்கு கூறுகிறான் தலைவன். இப்பாடலை பாடிய புலவர் மதுரை தமிழ்கூத்தன் நாகன் தேவனார். நிறைவாக ஐங்குறு நூற்றின் 485வது பாடல் வரிகள். அரும்படர் அவலம் அவளும் தீர பெருந்தோள் நலம்பர யாமும் முயங்க ஏமதி வலவ தேரே. என்ன கூறுகிறது இந்த வரிகள்? வினை முடிந்து தலைவியை காண பேராவலுடன் திரும்பும் தலைவன் பாகனை நோக்கி, தலைவியின் துயரம் தீரவும் அவள் அழகு மீளுமாறு நான் தழுவவும் விரைந்து செல்ல வேண்டும், விரைந்து தேரை செலுத்து என்கிறான் தலைவன்.

0: நேயர்கள் இதுவரை இலக்கிய சாரலில் முல்லை திணையில் முப்பொருள் அமைவு கேட்டீர்கள். உங்களிடம் பேசிட்டிருந்தது நான் சுந்தரி சோமசுந்தரம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: நேரம் இரவு 10 மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் ஆரம்பமாகிறது தாலாட்டும் தென்றல்.

மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய அலுப்பை போக்குவதற்கு இனிய இசை சாரலாய் பொழிந்து கொண்டிருக்கிறது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

நீர்கள் இணைந்திருப்பது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியில். மென்மையான அலைகள் போல உங்கள் மனமும் அமைதியாக அசைந்தாடட்டும்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நம்ம எல்லார் கையிலையுமே டைம் மிஷின் இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இருக்குங்க, இந்த பாடல்கள் மூலியமாக. இதை கேட்கும்போது அந்த காலகட்டத்தில் பாடல் வெளிவந்த சமயத்தில் உங்களோட இளமை பருவம் எப்படி இருந்தது? சுவையான நினைவுகளோட அசை போட்டுட்ருக்கிறீங்க தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியில்.

இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நேரம் இரவு 10:39 நெருங்கிட்டு இருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 191 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. இனிமையான இசையின் ஓசையில் உங்கள் மனம் உறங்கட்டும். இது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இந்த இரவு உங்களின் எல்லா சோர்வுகளையும் நீக்கட்டும். கனவுலக பயணமும் இனிதே அமையட்டும். இணைந்திருக்கிறீர்கள் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: கண்ணே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி தாலாட்டும் தென்றல். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சிகளில் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் சுந்தரி சோமசுந்தரம். நேரம் இரவு 11 மணி. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நாளை 2026 மே 12 செவ்வாய்க்கிழமைக்கான நிகழ்ச்சி குறிப்புகள். நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். காலை மணி 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். தொடர்ந்து காலை 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி, 7:45 இன்றைய தினம். நாளை சர்வதேச செவிலியர் தினம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. காலை மணி 8:02, 8:30, 8:55 திரையருவி. காலை மணி 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். நாளை காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தனிமை வாழ்வில் அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். மணி 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 விளைச்சம் நிகழ்ச்சியில் பல்னா கிரேக் திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க.

நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சியில் தரணி போற்றும் தாரகைகள். சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு நாளை தரணி போற்றும் தாரகைகள் தலைப்பில் சிநேகிதிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் உயர்நிலை பள்ளிக்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் பற்றி நாளை கேட்க இருக்கிறீங்க. 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் முள்ளிக்கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து 1:55 நலம் தானாவில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத

0: மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். நாளை பிற்பகல் மணி 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் டெல்லி லோட்டஸ் டெம்பிள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. மூன்று 2 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். மாலை மணி 4:00 பொதிகை தும்பி, 5:00 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை 7:00 திரையிசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர். நந்தகோபால், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நாளை 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் மதுரை காஞ்சி கூறும் கட்டிடக்கலை சிறப்புகள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. நாளை 10:00 தாலாட்டும் தன்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேர்களை, நமது நெல்லை பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிங்க. நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கணும்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 அல்லது 2561-1333 அப்படிங்கிற எண்களில். குக்கு மாதிரியான வாட்ஸ்அப் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 9443-6079-794 9443-6079-794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம். நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi today called upon the citizens to unite to ease burden on national resources stemming the West Asia conflict, one of decades biggest crises. The Prime Minister was addressing the gathering after inaugurating the Sardar Dham Hostel at Vadodara in Gujarat.
2: पिछले कुछ वर्षों में दुनिया लगातार अस्थिर परिस्थितियों से गुजर रही है. पहले कोरोना का संकट, फिर वैश्विक आर्थिक चुनौतियां और अब पश्चिम एशिया में बढ़ता तनाव. अगर कोरोना महामारी इस सदी का सबसे बड़ा संकट थी तो पश्चिम एशिया में युद्ध से बनी परिस्थितियां इस दशक के बड़े संकटों में से एक है. ऐसे समय में देश को जन भागीदारी की शक्ति की बहुत बड़ी आवश्यकता है. आज जरूरत है कि हम सब मिलकर अपना दायित्व निभाएं, देश के संसाधनों पर पड़ने वाले बोझ को कम करें.
1: Prime Minister Modi said the government is making continuous efforts to ensure that the situation has the minimal possible impact on the people of the country. The Prime Minister reiterated his 7-point appeal to tackle the adverse impact of West Asia crisis. These include reducing fuel consumption, prioritizing work from home wherever possible, avoiding foreign travel for a year, and adopting Swadeshi products. He has also urged the citizens to move towards natural farming and avoiding unnecessary gold purchases. The government today informed that there is no shortage of any petroleum products in the country and India has a stock of 60 days of crude oil, 60 days of natural gas and 45 days of LPG. This was informed during the 5th meeting of the informal group of ministers in West Asia chaired by Defence Minister Rajnath Singh in New Delhi. The meeting took stock of the latest developments in the conflict and discussed ways to bolster India country's readiness to ensure its minimum effect on the people. India is among the few countries where petroleum prices have held steady throughout this period of global volatility, even after more than 70 days since the conflict started. During the meeting, it was informed that the foreign exchange reserves stand at a comfortable $703 billion. The government said the supply management has been good and the people need not panic or resort to overpurchase of fuel and other products. The meeting was attended by Union Ministers J.P. Nadda, Ashwini Vaishnav, Hardeep Singh Puri, Kiran Rijiju, K. Raman, Ram Mohan.

நாயுடு, சர்பானந்த சோனோவால் அண்ட் டாக்டர் ஜிதேந்திர சிங். ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு ஹெஸ் செட் இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பிகமிங் அ குளோபல் இக்கனாமிக் பவர் ஹவுஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் Prime Minister Narendra Modi. Addressing the gathering at CII Business Summit in Delhi today, Mr. Naidu said India must focus on emerging sectors such as artificial intelligence, quantum computing, advanced manufacturing and intelligent logistics to remain globally competitive. The Chief Minister said Andhra Pradesh aims to become a $2.4 trillion economy by 2047. Centre has notified the implementation of the Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Act 2025 Viksit Bharat Ji Ramji. The act will be rolled out nationwide from 1st of July this year. The Rural Development Ministry said that the act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. A correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the

0: இதய
1: பி.பி. ஸ்ரீனிவாஸ் எல்லார் ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊட்டி வரை உறவு.

0: தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல் பி சுஷீலா.
1: தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

Thank you.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம்.

நேரம் 11:30. திரைகாணத்தில் தொடர்ந்து மீண்டும் பி. சுஷிலா குரலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டணத்தில் பூதம்.

Steam. ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்க இருப்பது உயிரா மானமா படத்திற்காக.

எதிர்நீச்சல் படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா பாடிய பாடல்.

0: for 7 and 19 overs. Skipper Akshar Patel was the highest scorer with 56 runs. Earlier, Delhi Capitals won the toss and opted to bowl. Put into bat first, Punjab Kings scored 210 for 5 in stipulated 20 overs. Shreyas Iyer was the top scorer with 59 runs, while Priyansh Arya made 56 runs. For Delhi Capitals, Mitchell Starc and Madhav Tiwari scabbed 2 wickets each. Madhav Tiwari was adjudged player of the match. Today, Gujarat Titans will take on Sunrisers Hyderabad at Narendra Modi Stadium, Ahmedabad. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் வேலைக்காரன், பூவிழி வாசலிலே, ஆனந்த் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் வேலைக்காரன் படத்திலிருந்து பாடல்கள்.

நேரம் 12:39, 8 நொடிகள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவின் மடியில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூவிழி வாசலிலே படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: at the Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala. Chasing a target of 211 runs set by Punjab Kings, Delhi Capitals scored 216 for 7 in 19 overs. Earlier, Delhi Capitals won the toss and opted to bowl. Put into bat, Punjab Kings scored 210 for 5 in stipulated 20 overs. Madhav Tiwari was adjudged player of the match. Today, Gujarat Titans will take on Sunrisers Hyderabad at Narendra Modi Stadium, Ahmedabad. The match will start at 7:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. 100.1 மெகா எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. ஆண்டவன் கட்டளை, தெய்வத்தாய், காதலிக்க நேரமில்லை படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடல்கள்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனி கேட்கலாம் தெய்வத்தாய் படத்திலிருந்து பாடல்கள்.

0: இரு நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நேற்று இன்று நாளை படப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் 2:30. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல்களின் படம் சிரித்து வாழ வேண்டும்.

இதுவரை கிரிஜா தேவி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து அஜய் சக்கரவர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெற இருக்கிறது.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
0: தொடர்ந்து தேவ ஜெகநாத கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனை, ராகம் கல்யாண வசந்தம், ஆதிதாளம்.

0: threats and an end to the U.S. naval blockade and recognition of Iran's management of the Strait of Hormuz. In IPL cricket, Delhi Capitals defeated Punjab Kings by 3 wickets at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala, chasing a target of 211 runs set by Punjab Kings. Delhi Capitals scored 216 for 7. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலிக்க இருப்பது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர்.

உடனே ஒலித்த அந்த குரல் சோழமங்கலம் ராஜலட்சுமி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருவர் செல்வர் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜனின் குரல்.

உடனே ஒலித்த அந்த குரல் சோழமங்கலம் ராஜலட்சுமி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருவர் செல்வர் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜனின் குரல்.

நேரம் 5:30. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த குரல் டி எம் சௌந்தரராஜன், படம் திருவருள்.

கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருதமனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமனைக்கு

சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனையோ முனிவர் எல்லாம்